0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட தியாக தீபம் திலீபனின் சிலை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையால் பாரப்படுத்தப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழக நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் கோனர் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீஜாய் முரளி எஸ் மற்றும் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஏ அற்புதராஜா ஆகியோரால் கூட்டாக திறந்து வைக்கப்பட்டது. விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள கலகுடகத்தை ஞானசார தேரர் வழக்கு விசாரணைக்காக இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்ட புதிய பாதுகாப்பு விதியை மீறிய சுமார் 3000 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைந்த எடையிலான பான்கள் விற்பனை செய்தல் மற்றும் பானினடை விலையை முறையாக காட்சிப்படுத்தாமை தொடர்பில் நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பான முறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பதக்கங்களை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வகையில் தமிழக அரசு விரிவுபடுத்தியுள்ள வெற்றி பயணம் திட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈரோட்டையைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்து உள்ளனர். 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளித்து தமிழக முதல்வர் விஜயை கௌரவிக்க உள்ளார் என்றும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என அமைச்சர் ஆதாப் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு உளவு அமைப்பை தொடங்க விரும்பும் கனடிய அரசியல்வாதிகள் இத்துறையின் யதார்த்தத்தை முழுமையாக உணர்ந்து முடிவெடுப்பது மிக முக்கியம் என்றே கனடாவின் முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளான அலன் பான்ஸ் மற்றும் ஜோர்ஜ் சென்ட் ஜோன்ஸ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பிரேசிலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேர்தல் வாக்கெடுப்பில் லூலா மற்றும் போல்சோனாரா ஆகிய இருவராலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற முடியாததை தொடர்ந்தே அக்டோபர் 25 அன்று பிரேசிலில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 2030 இந்தியர்கள் ஜேர்மனியில் தங்கும் நாட்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க ஜேர்மனி இலக்கு வைத்துள்ளது என்று ஜேர்மன் தேசிய சுற்றுலா வாரியத்தின் தலைவர் பெட்ரா ஹெடோவர் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையன்று 28 வயதான ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பிளேக் நோய் பாதிப்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்த நிலையில் ரஷ்யாவில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் தைவான் அதிபரின் மகனை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை லாஸ் ஏஞ்சலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் FBI கைது செய்தது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
3: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-இன் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி. தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் 9 வரை நேர்களை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கப் போகிறீர்கள். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இது மேலும் வீழ்ச்சியடைந்து 3 பாகை செல்சியஸாக நிலவையிருக்கின்றது. இப்பொழுது காற்று மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 6 அக்டோபர் 6 பகல் பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக நிலவும்.

നിങ്ങളത് സി എം ആർ തമിഴ് എഫ് എം ടി വി ഐ തമിഴ് എച്ച് ഡി அலைவரிசைகள் ஊடாக குறிப்பாக டிவிஐ சார்ந்து ஒரு ஒளி ஒளி பதிவு இப்போது எங்களை யூடியூப் சேனல் மூலம் உலா வருகின்றது. பல எங்களது அந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற பல சந்தாதாரர்கள் இப்போது தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்றார்கள். நீங்களும் எங்களது யூடியூப் சேனலில் சென்று அவரது பேட்டியை நீங்கள் பார்க்கலாம். பல புதிய தகவல்களை வழங்கியிருக்கின்றார். நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். இப்பொழுது இந்த மேயர் தேர்தலில் இரண்டாவது தடவையாக போட்டியிடுகின்றார். இவர் பற்றிய ஒரு கேள்வியுடன் தான் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். ஒரு ஆசிய பின்னணியை சேர்ந்தவர் என்ற ஒரு பெருமை இவருக்கு இருக்கின்றார். ஆசிய பின்னணியை சேர்ந்த ஒலிவியா சாவு எந்த ஆசிய நாட்டு பின்னணியை கொண்டவர்? ஒலிவியா சாவு எந்த ஆசிய நாட்டு பின்னணியை கொண்டவர் என்பதுதான் கேள்வி. முதலாவது சீனா, இரண்டாவது ஹாங்காங், மூன்றாவது தென்கொரியா. ஒலிவியா சாவ் எந்த ஆசிய நாட்டு பின்னணியை கொண்டவர்? முதலாவது சீனா, இரண்டாவது ஹாங்காங், மூன்றாவது தென்கொரியா. அலையுங்கள் பார்க்கலாம். 416-6-4-4-6-2-2-2. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் 1-416-6-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக, வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக அழைத்து விடைகளுடன் இணைந்திருக்கலாம். டொரண்டோ நகர மேயர் போட்டியில் போட்டியிடுகின்ற ஒலிவியா சாவ் எந்த ஆசிய நாட்டு பின்னணியை கொண்டவர்? 1 சீனா, 2 ஹாங்காங், 3 தென்கொரியா.

0: எப்படி
1: சமஞ்சது எப்படி?
2: நேர்களை விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொண்டு பாடலுக்குள் நுழைவோம். இப்பொழுது முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் வாசனை,
2: பஞ்சாட்சரம். வணக்கம், வாருங்கள்.
3: இது ஒலிவியா சௌ, ஆக்சுவலி ஹாங்காங் தான், சீனா சொல்லலாம். சீனா தான் பின் நான் ஐம்பத்தேழாம் ஆண்டுல வந்தபடியால இப்ப ஹாங்காங்லாம் பிறந்திருக்கேன். நான் சீனான்னு சொல்லுவோம்.
2: நாங்கள் மூன்று விடைகள் கொண்டு வந்தோம். ஒன்று சீனா, இரண்டாவது ஹாங்காங், மூன்றாவது தென்கொரியா. அதில் இது
3: ஹாங்காங் தான். சரி, அங்கே தான் பிறந்தவர்.
2: நன்றி, நன்றி பஞ்சாத் சார்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம் பாசன்,
2: நலம் சந்திரன். நீங்கள் எப்படி?
4: நலமாக மாற்றி இருக்கோம். மார்ச் 24ஆம் தேதி 57ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் பிறந்திருந்தேன்.
2: நீங்கள தீவிர ரசிகன் போல.
4: இல்ல, இப்ப அவரை இப்ப ஓடிக்கொண்டு நிக்கிறா. உண்மையிலே அவர் வந்து நல்ல நல்லா பாடுபட்டு இருந்தவர். என்ன என்டிபி அவருக்கு என்ன பேர் இல்லை?
2: அவன்
4: ஒலிவியா சோண்ட ஹஸ்பண்ட் தான். அவர் என்ன பேர்? அவர்
2: வந்துட்டு
4: ஓ, அவர் தான் உண்மையிலே வெங்கடையாக்களுக்கு தான் நிறைய பாடுபட்டு இருந்தவர்.
2: என்ன? அப்படியா? என்ன வகையில்?
4: எனக்கு
2: தெரியல உண்மையில என்ன பாட, என்ன வகையில அவற்றை பாடு.
4: அவர் வந்து உண்மையிலே இப்ப தமிழாக்கள்

0: வந்து குறுகியிருந்த பொழுது அவர் தான் சரியான உதவி தொகைகள் எல்லாம் கொடுத்து நல்ல உதவி செய்திருந்தவர். இப்போ இங்கே யூனிவர்சிட்டி இது எல்லாம் நடக்கிற கூட்டங்கள் எல்லாத்துக்குமே முன்னுக்கு நிற்பார் அவர் வந்து. ஓமாம் ஓமாம் ஓமாம் அந்த சரியான வேறுபாடு எங்கட தமிழ் இனத்தோட.
1: சரி சரி, நன்றி நன்றி டன்மில் சந்திரன், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
2: ஹாங்காங்ல பிறந்தவர், 13 வயதுல கனடாக்கு வந்தவர்.
1: ஓ, சின்ன சிறுமியா இருக்கே வந்துட்டாரு என்ன?
2: ஆமா, 9 ஆண்டு இங்க வந்திருக்கேன்.
1: ஓ, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
3: இவா ஹாங்காங் பின்னா கொண்டாவா?
1: ஹாங்காங்
3: நல்லா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தமிழாக்க வேண்டும் மட்டுமில்லை, அவ எந்த கொமிட்டி அந்த பிறநாட்டு அந்த கொமிட்டி நடக்கிற ப்ரோக்ராமுக்கும் முன்னுக்கு போய் நிற்பா.
1: ஆமாம், இன்றைக்கு தேவகுமார் எங்களோட ஹெலையகத்துக்கு வந்தவர். ஹெலையகத்துக்கு வந்து பல்கலாச்சார வானொலி தான் எங்களோட வானொலி. ஹிந்தி பஞ்சாபி அந்த மொழிகள் நடைபெறுகின்ற வானொலி நிகழ்ச்சிகளில் நேரடியாக கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு பேட்டி வழங்கி, பிறகு டிவிஐ சிஎம்ஆர் எங்களோட தமிழ் நிகழ்ச்சிகள் சார்ந்த விடயங்களில் கலையகத்தில் கலந்து கொண்டு அதுலேயும் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் சென்று பாருங்கள். நல்ல பேட்டி, நிச்சயமாக ஒரு மனதை உருக்கும் நல்ல தகவலை தந்திருக்கின்றார். நிச்சயம் சென்று பாருங்கள். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள். சாந்தி யாருக்கு கூட மார்க்ஸ் கிடைக்கும் சொல்லுங்க, அந்த போய் தேடி கண்டுபிடிக்கிறார்கள் தான் கூட மார்க்ஸ். ஏன்னா தேடல் தெளிவுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வரோம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ரமேஷ். இவர் வந்து ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் கேரியர் ஸ்கூல் ட்ரஸ்டே ஆரம்பிச்சாரு, இப்போ சிட்டி ட்ரஸ்டே மாறிடார். நல்லா கொண்டு பார்ப்போம்.
1: நல்ல, நன்றி ரமேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசர். நிறைய விஷயங்கள் ஒருக்கா டிவில போட்டி
1: கொடுத்தவர். தமிழர்களுக்கு நல்ல செய்தி சொல்லி இருக்கிறார்.
6: உதவி செய்தவர் அவர் கூட பாவிக்கிறது, அந்த பெரிய ஆடம்பரமா இது இல்லாம இந்த ஏழ்மையை குணத்தை கொண்டவராம் ஜாக்வீட்டன்.
1: இப்ப எனக்கு டொன்மில் சந்திரன் சொல்லத்தான் தெரிஞ்சது.
6: நிறைய தமிழ் மக்களுக்கு உதவி செய்தவர் அவர், அந்த போராட்டங்கள் நேரங்கள்லாம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தவர்.
1: நன்றி நன்றி
6: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பொதுவா நீங்கள் கூட்டங்களுக்கு போய் படம் எடுக்கணும், உடனே படத்துக்கு நிப்பார். நன்றி
7: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மூர்த்தி சொல்லுங்கள். நன்றி நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் காசி, நான் மீண்டும்
1: காசி.
8: அதை விட என்ன 2008 ஆண்டு போய் நின்று ஒரு கட்டத்தில் ஒரு எம்பி டொனி சந்திர மாதிரி ஒரு எம்பி மாதிரி முடியல வரையில் அவர் தான் ஒரு ஆள் துணிஞ்சு வந்து எங்களுக்காண்டி அதை குரல் கொடுத்து கலைச்சி அந்தாண்டு ஸ்பீச் பண்ணுறது என்ன அப்படி அவர் எங்களை எங்களை ஆக்களுக்காண்டி செய்த உதவி எவ்வளவோ உதவி என்ன அப்ப அதுக்காண்டி அவர் செய்த அவர் செய்த இதுக்காண்டி தான் இப்ப அவ வந்திருக்கிறார் உண்மையிலே அவ இந்த முறையும் அவர் வேறுபடும் என்ன விருப்பம் நன்றி சந்தோஷத்துக்கு
1: நன்றி பாருங்க நீங்க எல்லாம் இப்படி உணர்வலைகளை கொட்டணும் கொட்டைக்குதான் எங்களுக்கும் தெரியுது
8: அது மறக்க மாட்டேன் ஒரு ஒரு தமிழ தமிழ் மக்களும் மறக்க மாட்டேன் வேற
1: என்ன நன்றி நன்றி
8: நன்றி நன்றி நன்றி
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் சார் சிவலிங்கம்
1: சிவலிங்கம் சொல்லுங்கள்
7: ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவர் எனக்கு அங்க ஓட்டுரிமை இருக்கு சார் அவளுக்கு தான்
1: எங்க இருக்கு
7: அங்க காப்பிர இதுல மானியத்தில் இருக்கு
1: அவளுக்கு தான் போட போறீங்க
7: ஆமாங்க
1: ஓ நீங்களா
7: ரெண்டு ஓட்டு இருக்கு எனக்கு
1: ரெண்டு ஓட்டு ஒன்று கள்ள ஓட்டா இல்லாட்டி மனைவி பாரியா இருந்தேன் அதுதானே ரெண்டு ஓட்டா இலங்கையின் விளையாட்டு ஒன்று நான் ஜோதிச்சேன் இலங்கையில வச்சிருப்பேன் நாலஞ்சு ஓட்டு
7: செய்ய முடியாது
1: இங்க செய்யலாம் இங்க விட்டேன் சாட்டிய நான் நன்றி நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
9: வணக்கமா சார் நான் இதே நான் ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவ அவர் ஹஸ்பண்ட் வந்து ஜெக்லைடன் வந்து நிறைய உதவி செய்த எங்களுக்கு தமிழாக்களுக்கு இங்கேயும் தான் இலங்கைக்கும் தான் தெரியும் அவரோட நான் படம் இல்லாமல் எடுத்திருக்கேன்
1: இப்பொழுது நேரம் 8:22 உண்மை 23 உண்மையில் நேர்கள் ஒலிவியா சாவ் அவர்களது அந்த பேட்டி ஒரு உணர்வு பூர்வமான பேட்டி நல்ல பல தகவல்களை கொண்டு வந்திருக்கின்றார் நிச்சயமாக எல்லா தமிழர்களையும் அது கொள்ளை கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எமது இனப்படுகொலை தொடர்பாக அவர் உறுதி அறுதியான சில செயல் திட்டங்களை செய்வதாக உறுதி கூறியிருக்கின்றார் யூடியூப் சேனலில் சென்று பாருங்கள் எங்களது சிஎம்ஆர் அறிவிப்பாளர் அந்த பேட்டியை கண்டிருக்கின்றார் நிச்சயம் அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போது உலகம் பூராகவும் அந்த பேட்டி உலா வருகின்றது எங்களது யூடியூப் சேனல் ஊடாக பல தேசங்களிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் சிஎம்ஆர் நேர்கள் தவறவிடாது பார்க்க வேண்டும் நீங்கள் சொன்னது போல உண்மையில் அந்த ஜாக்லேட்டன் அவரது சேவைகள் ஒலிவியாச்சா இவர்களது சேவைகள் இலங்கை இந்திய தமிழர்கள் தொடர்பில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் அவர்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக நாங்கள் பதிந்திருக்கின்றோம் என்ற அந்த பல செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார் அந்த விடைகளுடன் இணைந்திருக்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் அடுத்த வினாவுக்குள் நுழைய இருக்கின்றோம்
10: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

0: ஆமாம், அந்த பாடல் அப்படி எப்படி எப்படி அப்படி அப்படி என்ற அந்த பாடல் ரமேஷ் வன்குவர் பவான் சிவலிங்கம் ஆகியோரது விருப்பத்தில் ஒளித்தோய்ந்தது. இந்த திரைப்படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. நானும் ஒரு விபத்தாகத்தான் அந்த பாடலை கொண்டு வந்தேன். நான் கேட்கின்ற போது உண்மையில் நன்றாக இருக்கின்றது. 1994 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து தேனிசை தென்றல் தேவாவின் இசையில் வாலி, வாலிதான் இப்படி வரிகளை எல்லாம் தருவேன், வாலியின் வரிகளில் அந்த பாடலை பாடியவர்கள் எப்படி எப்படி என்று எஸ் ஜானகி, எஸ்பிபி ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் பிரபுதேவா ரோஜா நடிப்பில் வந்திருக்க வேண்டும் நினைக்கின்றேன். இருவருக்கும் இடையில் ஒரு சம்பாஷணையாக அந்த பாடல் இடம்பெற்றது. பாடலுடன் இணைந்திருந்த நேர்கள், எங்களது விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிஎம்ஆர் தமிழ்ஸ்டி நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் அடுத்த வினாவுக்குள் நாங்கள் நுழைய வேண்டும். நேர்களே காத்திருங்கள்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல
2: ஆன்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, Anith Vidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petticola, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7-7-5.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த வினாவுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். முதல் வினாவில் பாருங்கள், பல நேர்களும் இணைந்து கொண்டு பல்வேறு விதமான தகவல்களுடன் அந்த வினாவை முழுமைப்படுத்தினீர்கள். அது நல்ல தகவல்களாக, பிரயோஜனமான தகவல்களாக இருந்தது. அந்த வகையில் அடுத்த வினாவும் நிச்சயம் நேர்களை கவர்.

நேர்களை, பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பிறந்து விட்டால் எப்பசியும் தணிந்து விடும் என்று சொல்வார்கள். இந்த ஐப்பசிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது.

கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள் பொய்யுரைத்த கவிதையை போல் வரும்

0: அத்தனையும் தழைத்து
1: நீங்கள் ஐப்பசி மாதத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கின்றது. ஐப்பசி மாதம் வந்துவிட்டாலே அத்தனை உயிர்களும் தழைத்து செழித்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தான் ஐப்பசி மாதம் ஒரு பெரிய மாதமாக கொண்டாடப்படுகின்றது. ஐப்பசி மாதம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகள் நிகழ்ந்த சிறந்த மாதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளிலும் அந்த விசேடங்கள் இருக்கும். அப்படி ஒரு மாதம் இந்த ஐப்பசி மாதம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த ஐப்பசி மாதம் பிறந்துவிட்டால் உலகத்தில் உள்ள விருது எல்லாவற்றுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாறிவிடும். உலகத்தில் உள்ள விருது வழங்குகின்ற விழாக்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனம் வைக்கின்ற விழாவாக இந்த ஐப்பசி மாதம் மாறிவிடும். ஏனென்றால் பொதுவாக நோபல் பரிசு என்பது உலகத்தில் மிக உயர்ந்த விருதாக கருதப்படும். உலகத்தில் இரண்டு விருதுகள் மிக உயர்ந்த விருதுகளாக பார்க்கப்படும். ஒன்று, சினிமா துறைகளில் நாங்கள் பார்த்தால் ஆஸ்கார் விருது என்பது மிக உயர்ந்த விருது, சிகரம், ஒரு பெரிய உயர்ந்த விருது, அதைவிட வேறு விருதில்லை. இதற்காகத்தான் அனைத்து உலகமும் இந்த திரைப்படத்துறையும் பாடுபடும். அதேபோல் இந்த நோபல் பரிசு 6 பிரதான துறைகளுக்கு வழங்கப்படுகின்றது. அந்த துறைகள் பொதுவாக இலக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இன்னும் மருத்துவம், ரசாயனவியல், பௌதிகவியல், சமாதானம் என்று பல்வேறு விதமான துறைகளுக்கு வழங்கப்படுவது. 6 பிரதான துறைகளுக்கு வழங்கப்படுகின்ற இந்த நோபல் பரிசு, இந்த பரிசை தட்டி செல்லுகின்ற ஒவ்வொருவரும் உலகத்தில் தாம் பிறந்ததின் பயனை அடைந்து கொண்ட மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவார்கள். அந்தளவு உயர்ந்த விருதாக கருதப்படுவது இந்த நோபல் பரிசு. நோபல் பரிசை பற்றி உலகம் பூராகவும் பேசப்படும். பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் பொதறிவு நிகழ்ச்சிகளில் போட்டிகளில் எல்லாம் இந்த நோபல் பரிசு பற்றி அதிகம் வினாக்கள் வரும். கேள்வி என்னவென்றால் நேர்களே, நோபல் பரிசு, இந்த நோபல் பரிசுக்கு சொந்தக்காரர் அல்ஃபிரட் நோபல் என்பவர்தான் சொந்தக்காரர். இவர் எந்த நாட்டில் பிறந்தவர் என்பதுதான் கேள்வி. அல்ஃபிரட் நோபல் எந்த நாட்டில் பிறந்தவர் என்பது கேள்வி, எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பது கேள்வி. முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது ஸ்வீடன், மூன்றாவது நோர்வே. அல்ஃபிரட் நோபல் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? முதலாவது அமெரிக்கா, இரண்டாவது ஸ்வீடன், மூன்றாவது நோர்வே. அலையுங்கள், பார்க்கலாம். நான்கு தேடிய அலையுங்கள், தேட வேண்டும். தேடியவற்றை ஒரு முறை வந்து காற்றலையில் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டீர்களானால் வாழ்க்கையில் அது மறக்காது, வாழ்க்கையில் மறக்காது. அது சொல்வதே ஒரு கா நோர்வே ஜியா சொன்னார், ஒப்புவித்தல். ஒப்புவித்தல் என்பது நல்ல தமிழ், அது ஒப்புவிக்கின்ற போது நிச்சயமாக அது உங்கள் வாழ் முழுவதும் உங்களுடன் தொடரும், நினைவில் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் இந்த நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க வருகின்ற இந்த நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி நில் பதில் சொல் நிகழ்ச்சி. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்களது விடைகளை நாங்கள் இப்போது செவி மடுப்போம். அதனைத் தொடர்ந்து பாடலுடன் இணைந்திருப்போம். கேள்வி கேட்டோம், நோபல் பரிசு என்பது பொதுவாக அக்டோபர் மாதம் வந்துவிட்டால் நோபல் பரிசு தான். அக்டோபர் 5 தேதி தொடக்கம் அக்டோபர் 12 தேதி வரை நோபல் பரிசு பெற்றவர்களது விவரங்கள் அறிவிக்கப்படுகின்ற நாட்கள். இந்த நாட்கள் உலகத்தில் உள்ள பெரிய நிபுணர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும். யார் அது பேர் வரப்போகின்றது, உலக நாடுகள் அது யார் வெற்றி பெறுகிறார் தோல்வியடைகின்றார் என்பதல்ல, ஆனால் அந்த பெயர்களை பார்ப்பதற்காக, பெயர்களை அறிவதற்காக உலகமே, உலக ஊடகங்கள் எல்லாம் காது கொடுத்து செவிகளை கூர்மையாக்கி கொண்டிருக்கும். அக்டோபர் 5 தேதி அறிவிக்க தொடங்குவார்கள். அக்டோபர் 5 தேதி பொதுவாக மருத்துவத்துறைகளுக்கான பரிசில்கள் அறிவிக்கப்படும். அக்டோபர் 6 தேதி இந்த பௌதிகவியல் என்று சொல்லப்படுகின்ற ஃபிசிக்ஸ் துறைகளுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்படும். அக்டோபர் 7 தேதி இரசாயனவியலுக்கான பரிசில்கள் அறிவிக்கப்படும். அக்டோபர் 8 தேதி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும். அக்டோபர் 9 தேதி எல்லாம் உலகம் முழுவதும் ஆவலாக எதிர்பார்க்கின்ற எங்களுக்கு தாருங்கள் என்று பலர் வாய்விட்டு கேட்கின்ற அளவுக்கு பிரபலமான சமாதானத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும். அதேபோல் அக்டோபர் 12 தேதி பொருளியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும். இப்படி இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்படுகின்ற அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் பலர் தூக்கம் இல்லாமல். என்ற வகையில் இந்த நோபல் பரிசு ஆல்பர்ட் நோபல் என்பவரது நினைவாக வழங்கப்படுகிறது. அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் அமெரிக்கா, ஸ்வீடன், நோர்வே. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
0: வணக்கம்
1: வெண்பா. சொல்லுங்கள். ஸ்வீடனை சேர்ந்தவர் என்று சொல்லி இருக்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சந்திரன்.
1: சந்திரன் சொல்லுங்கள்.
2: நல்ல கேள்வியில் வாசகம் வந்திருக்கீங்க. அவர் வந்து அக்டோபர் 21st 1833 ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன். அடுத்தது அந்த முதலாவது கருத்துல ஒரு சின்ன கருத்துக்கு கூற விரும்புறேன்னா, இவர் நேதன் சான்றிருக்கார் இல்ல, அவர் வந்து முந்தி ஜக்லின் கேட்கல, அவருக்கு கூடுதலா அந்த மேடையிட்டு மொழிபெயர்ப்பு செய்கிறவர் அந்த ஸ்பீச்ச. அதுல இருந்தா அவருக்கும் என்டிபிக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் ஒன்று உருவாகிறது.
1: யார சொல்றீங்க, யார் மொழிபெயர்ப்பு செய்ய?
2: நேதன் சான்.
1: நேதன் சான்.
2: ஓ, அதனால தான் அவருக்கு அந்த என்டிபிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு.
1: சரி சரி.
3: நாங்கள் கடாவிலேயே மிகப்பெரிய சிட்டில, ஆறாவது சிட்டில இருந்து கொண்டு கரோலின் பரிசா போலி குரம்பியா அல்வின் டெச்சன் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல முதல்ல அதுக்கெல்லாம் கூட இன்ட்ரெஸ்டா போய் கொண்டிருக்கீங்க. மூன்று பேரும் கொஞ்சம் டைட்டா இருக்குது. கரோலின் பரிசு போய் இருக்கிறவ மொழி குழம்பி விட்டுட்டு போய் திரும்பி வந்திருக்கிற அந்த சைனா சீனா வம்சாவளியை கொண்டவர் தான் இந்த அல்வின் டெச்சோ. அவர் கொஞ்சம் டைட்டா கொடுத்தவனுக்கு அவர் வந்தாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல தெரியாது, டைம் இருக்குதானே. அப்ப நாங்கள் அதுக்குள்ளதான் யோசிச்சு கொண்டிருக்கோம். இனித்தான் நான் டொரண்டோ பேர்கிட்ட இன்டர்வியூ பார்க்க
1: போறேன். பாருங்க. நன்றி நன்றி.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். இது ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்ல பிறந்த இன்றைக்கு மருத்துவத்துக்கான ரெண்டு ஜெர்மனியும் ரெண்டு ஒரு அமெரிக்கனுக்கும் மூன்று பேருக்கு அறிவிச்சிருக்கு நியூரோலஜி. நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள்.
5: இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு பொறியியலாளர், மற்றொரு ரசாயனவியலாளர், மற்றொரு பிசினஸ் மேனும், மற்றொரு கண்டுபிடிப்பாளர்லாம்
1: இருந்திருக்கிறார். அதனாலதான் சாந்தி நோபல் பரிசே வந்தது. தான் உலகத்தை அழிக்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்ச அந்த ஒரு குற்ற உணர்வை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இதையெல்லாம் நல்ல துறைகளுக்கு வழங்குங்கன்னு சொல்லி தட்ட சொத்து முழுக்க எழுதி வச்சவர். சின்ன வயசுல இதெல்லாம் படிச்சோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதன் சொல்லுங்கள்.
6: நன்றி வணக்கம்.
1: விட சொல்லணும் மதன், அப்பதான் மனதில் நிற்கும் அது அப்படி. வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள்.
7: இவர் வந்து ஸ்வீடன் நாட்டுக்காரர் தான். உயிரினம் எப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்தா இப்ப ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்.
1: ஆனா ரமேஷ் இப்படி இடையில வந்து கதை கொள்ளு. ரமேஷ் கதைச்சாதான் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்கும். இந்த
7: என்ன பண்றது,
1: தவம் வந்து இடையில ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ஒன்று தருவார் இல்லோ.
7: ஆமா ஆமா.
1: இடையில வந்து ஒரு அப்படி வந்து கழிச்சு வேற இடத்துக்கு கூடி அதே ஒரு அமீர் தீன் ஒரு லோயர் அதை மெச்சுறாரு. தவமும் கட்டாயம் உங்களோட நிகழ்ச்சியில இடையில வர வேணும்ன்றார். அவர் அதை விரும்புறாரு. என்னண்டா தனியே வந்து சீரியஸா எல்லாம் கழிச்சிட்டு போகாம சின்ன ஒரு நகைச்சுவை இருக்கும் ஒன்று நிகழ்ச்சியில. தேவதாஸ் வணக்கம். பாருங்கள் என்ன தேவதாஸ் நீங்கள் நலம். நலம் நன்றி. நீங்கள் எப்படி நலமும்?
8: நாங்கள் நலமா இருக்கிறோம். உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
1: அவருடைய
8: விவரங்களை சொல்லி 1833 அக்டோபர் 21st அமைதி பிறந்தவன்.
6: அறிசார்ந்த கல்வியாளர்.
1: நன்றி நன்றி தேவராஜ், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தனர் வணக்கம்.
9: வணக்கம் வாசன் சாரா.
1: சாரா வணக்கம். என்ன சாரா
9: சொன்ன மாதிரி வந்துட்டேன்.
1: என்ன சாரா, நான் தான் சாப்பிடாம வரணும் வந்து
9: சேர்ந்தவர். அவர் வந்து அந்த டைனமைட்டை கண்டுபிடித்தது சுரங்க பணிகள் தேவையா இருக்கும் என்று சொல்லித்தான் அதை கண்டுபிடித்தார். ஆனால் அது ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்துறதுனால அவருக்கு ஒரு கவலை. அதனால அந்த அவரது கடைசி விருப்பமாக இதை நல்ல பயனுள்ள கண்டுபிடிப்புகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரது சொத்து கலை செல்வங்களை அள்ளி வழங்கிட்டு போய்த்தார்.
1: நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம், நான் காசி மீண்டும்.
1: காசி சொல்லுங்க.
10: நீங்க சொன்ன மாதிரி நேர்கள் நடிபட்டு நடிபடுத்தான வேற எல்லாரும் அப்படி விரும்ப
1: மாட்டேன்
10: அப்படி அப்படி விரைக்கல. நல்லூர் நல்ல திருவிழாண்டு ஏன் இப்படி இந்த முறையும் பாத்தீங்களா, அது இருக்கு இப்படி தினமண்டு அப்படி இது இப்படி நடிபடி முடிச்சுல வேற என்ன செய்யணும், அப்படி ஒரு கார் ஐ பண்ணி போட அப்படி விட்டுடணும். நாங்கள என்ன ஒரு குறிப்பிட்ட ஆள் அப்படி நடிபடனா அப்படியே அப்படி வருவோம்
1: என்ன.
10: இது சூரியன் நாடு சேர்ந்தவர். நன்றியா.
1: நன்றி காசி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வாசன், நான் முறேன்.
1: முறேன் சொல்லுங்க.
11: பதில் வந்து ஸ்வீடன்.
1: ஸ்வீடன் என்ன முறேன்.
11: நன்றி
1: நன்றி முறேன்.
11: நன்றி வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
12: வணக்கம் நன்றியா.
1: ஜியா சொல்லுங்க.
12: ஸ்வீடன்
1: தான் என்ன ஜியா.
12: ஆமா வர முடியாம போயிட்டேன்.
1: என்ன ஜியா
12: நிகழ்ச்சியில்
1: அடுத்த நேர் வணக்கம்.
13: இனிய மாலை வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
1: ஓ ரவிசங்கர், மாலை வணக்கம். ரவிசங்கர் எங்கட நீல் பதில் சொல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாருன்றா உண்மையிலே அந்த நோபல் பரிசு ஒரு பெரிய மகோன்னத பரிசு தான்.
13: ஆமா எல்லாரும் சொல்லி மாதிரிதான் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்ல பிறந்தவர். இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, போஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, போஃபோர்ஸ் அந்த கம்பெனி இவங்களுக்கு சொந்தமானது, இந்த நோபல் ஃபேமிலி சொந்தமானது. ராஜீவ் காந்தி
1: சுப்பிரமணிய சுவாமி
13: ஆமாங்க, இவரோட குடும்பத்தை சார்ந்த கம்பெனி இது போஃபோர்ஸ். ஆனா இந்த வருஷமும் கொடுத்துருந்தங்க இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இல்லைன்னா அவரு என்ன பண்றது தெரியல,
1: கலைவரம் வந்துடும் என்ன.
13: ஆமா
1: ஒரு கதையும் இல்லை. போன வருஷம்
13: ஒன்பது
1: போன வருஷம் முதலே கூவ வலிக்கிட்டார், இந்த வருஷம் ஒரு கதையே காணையில என்னன்னு தெரியல.
13: ஒன்பது பத்து போர் நிறுத்தினதா சொல்றாரு, எண்ணிக்கை குடிக்கொண்டே போகும் போல் இருக்கு.
1: சரியா சரிங்க.
13: நன்றிங்க.
1: நன்றி நன்றி ரவிசங்கர். கேரளாவில தான் நினைக்கிறீங்க.
13: ஆமாங்க கேரளா தான்.
1: நன்றி மிக்க நன்றி.
13: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் வாசன், நான் நல்ல நாடு வடிவான நாடு, நான் போயிருக்கேன் அங்க, பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் இருக்குது, நல்ல நாடு. நன்றி
1: நன்றி இதயன் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: தவம்
1: தவம் சொல்லுங்க.
15: ஸ்வீடன் சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா
1: உள்ளுக்கிட்டிய சுவாமி
15: என்ன பதவியில இருக்கிறார்
1: அவர்? ஒன்றும் இல்ல, வெளியில நிக்கிறார்
15: அவர். எங்களுக்கு உலக வலிக்கின்றவர்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
16: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
1: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
16: ஸ்வீடன் சார்.
1: ஸ்வீடன். நன்றி சிவலிங்கம்.
16: நன்றி.
1: ஆமாம், அது ஸ்வீடன் என்பது மிகச்சரியான விடை. நீர்கள் ஓடி ஓடி வந்து விடை தந்தீர்கள், அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். அது நோபல் பரிசு தொடர்பாக இப்போது சமாதானத்துக்கான நோபல் பரிசின் விருது யாருக்கு கிடைக்க போகிறது? எல்லா பரிசுகளும் சுவீடனில் வைத்து தான் வழங்கப்படும். அதையும் நேர்களுக்கு தெரியும். எல்லா பரிசுகளுமே சமாதான என்ன நோபல் பரிசுகள் எல்லாமே ஸ்வீடன் நாட்டில் வைத்து தான் வழங்கப்படும். ஆனால் ஒரே ஒரு பரிசு மட்டும் நோர்வேயில் வைத்து வழங்கப்படும். அதுக்கு சென்ற வருடம் அந்த வினாவை கேட்டிருந்தேன், அது என்ன பரிசு? அது சமாதானத்துக்கான நோபல் பரிசு தான் நோர்வேயில் வைத்து வழங்கப்படும். அக்டோபர் 5 தொடக்கம் 12 வரை பெயர்கள் அறிவிக்கப்படும். பின்னர் யாராவது அது சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். நேர்களுக்கு அந்த தேடல் போதாதோ அல்லது நான் தான் அந்த நேரம் போதாதோ தெரியவில்லை. ஆனால் நோபல் பரிசுகள் வழங்கப்படுவது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. உண்மையில் அல்ஃப்ரட் நோபல் அக்டோபர் 21ஆம் தேதி பிறந்தவர், ஸ்டாக்ஹோமில் 1833ஆம் ஆண்டு. இலங்கையில் கோல்ப்ரூக்ஸ் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதும் அதே ஆண்டு தான். எனக்கு உடனே அதுதான் நினைவு வருது, 1833. அவர் இறந்தது 1896 டிசம்பர் 10 1896 டிசம்பர் 10 1896ஆம் ஆண்டு தான் அவர் இறந்திருக்கின்றார். டிசம்பர் 10ஆம் தேதி, அந்த டிசம்பர் 10ஆம் தேதி தான் நோபல் பரிசு வைத்து வழங்கப்படும். அவரது அந்த நினைவாக அந்த தினத்தில் தான் இப்போது அறிவிக்கப்பட்டு டிசம்பரில் தான் வழங்கப்படும் என்ற அந்த தகவலையும் பரிமாறிக்கொண்டு விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். மிக ஆர்வமாக நேர்கள் கலந்து கொண்டீர்கள். உண்மையில் இன்னும் இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது அதிக நேர்கள் கலந்து கொள்ளுகின்ற போது தான் எங்களுக்கு அந்த உந்தல் ஏற்படும். அந்த உந்தலை தந்தீர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேர்களே, நான் ஒரு வினாவாகத்தான் தொடுக்க வந்திருந்தேன், ஆனால் முடியவில்லை. உலக ஆசிரியர் தினம் பற்றி இந்த பாடலை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் ஒன்று தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றேன்.
17: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேர்களை, அடுத்த பாடல் ஒலிக்கின்றது ஒரு பொண்ணு நினைச்சா திரைப்படத்திலிருந்து. மொரின், எஸ் பி சரண் மற்றும் ஜே மூர்த்தி, இதயன், தேவகுமார், சிவலிங்கம், சாந்தி ஆகியோரது விருப்பத்தில்

இதற்கே யுனெஸ்கோ நிறுவனம் 1966 கொண்டு வந்த ஐஎல்ஓ நிறுவனத்துடன் இணைந்து கொண்டு வந்த ஆசிரியர் தொடர்பான அந்த மரியாதை, ஆசிரியர்களுக்கான மரியாதை செலுத்துகின்ற இந்த ஆசிரியர் தினம் என்பது அக்டோபர் 5 உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. என்றாலும் இலங்கையில் அது அக்டோபர் 6 கொண்டாடப்படுவது வழமையாக இருக்கின்றது. 60 கடந்து 2026 கருப்பொருள், ஆசிரியர்களுடன் துணை நீத்தல், இத்தொழிலை பாதுகாத்தல், அதன் நிலையை மேம்படுத்தல் மற்றும் நமது எதிர்காலத்தை வடிவமைத்தல் ஆகியவற்றில் 60 என்ற ஒரு தொனிப்பொருளில் இந்த வருடம் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகின்றது. அந்த செய்தியையும் இந்த வேளையிலே பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் இடம்பெறப்போகின்ற பாடல் பாகுபலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் வெண்பா, என்எஸ் தவம், குயின்ஸ்டன் மற்றும் தேவகுமார், ஜே சின்னா, விஜயன் ஆகியோர். இவர்களது விருப்பத்தில் அடுத்து வருகின்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இதுவரை நேரமும் நில் பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் பஞ்சாச்சரன், டான்மில் சந்திரன், வெண்பா, தேவகுமார், சாந்தி, ஜெயா, நோர்விஜயா, ரமேஷ், மொரின், மதன், தவம், மூர்த்தி, காசி, சிவலிங்கம், இதயன், தேவதாஸ், சாரா, ரவிசங்கர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. 416-700-3333. நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம்.

0: கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீச்சர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அனைவருக்குமான
0: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். பொன்மனச் செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம்

0: அறாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன.
1: 3964 416 396 3344
2: talentaacademy.ca

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: என்ன யோசினே?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன், பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் வஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுடோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: உச்சம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

யோசிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் யோசிப்ப.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775. சித்ரா செல்வநாதன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவி வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem and jinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatchavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
3: சரி சரி.
2: பொன்மனச் செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-206 0076 52 nivaranam.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஹலோ, குட் மார்னிங் ஜோஷிபா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 6475743547 6475743547.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
5: Franklin Law Firm ரவி நடராஜா.
6: Working for you.
4: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
8: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 48. வலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem undichinam.
4: Bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48, பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். JB டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷன், இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸை பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8-10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: புதிய
2: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. 2026ஆம் ஆண்டின் அக்டோபர் 6ஆம் தேதியில் பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்கள், சிறப்பு தகவல்கள் மற்றும் நேர் விருப்ப பாடல்கள் என்பவற்றுடன் நாங்கள் 9 மணி தொடக்கம் 1 மணி வரை தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். 9 மணி தொடக்கம் 10 மணி வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10 நிகழ்ச்சி வழமை போல் உங்களை மகிழ்விக்கும். அதனைத் தொடர்ந்து நேர்களை 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தரும் பல்சுவை கதம் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த மனுத்தியாளத்தின் செய்தி அறிக்கை இப்பொழுது இடம்பெறும். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் எங்களது நிகழ்ச்சிகளில் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம்.
0: மனுத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: யுனெஸ்கோ அமைப்பின் சிபாரசுக்கமைய அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக ஆசிரியர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் இலங்கையில் அக்டோபர் 6ஆம் தேதியான இன்று ஆசிரியர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களை இழிவுபடுத்தும் வகையில் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் துண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செயல்பட்டு வரும் தனியார் எரிபொருள் விநியோகத்தர்கள் தாம் கையெழுத்திட்டிருக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு அமைவாக குறைந்தபட்ச எரிபொருள் கையிருப்பை பேணுமாறு அமைச்சின் செயலாளரினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலகோட அத்தே ஞானசார தேரனின் துறவர ஆடையை அகற்றாமல் அவர் அதே ஆடையுடனேயே நீதிமன்றத்தில் முன்னிலையாக அனுமதிக்குமாறு கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகா சங்க சபையின் தேரர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தை அக்டோபர் 11ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரை முதல்வர் விஜயுடன் பயணம் செய்யவிருக்கின்றார். இந்திய உணவு பாதுகாப்பு துறையின் ஒரு ராக் ஸ்டார் என்று மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்பு ஆணையாளர் தோக்ராம் முண்டேவுக்கு நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகழாரம் சூட்டி முதல் பக்க கட்டுரையை வெளியிட்டுள்ளது. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அசாம் மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்து சேவை இல்லாமல் இருந்த நிலையில் பங்களாதேஷில் உள்ள டாக்காவுக்கு நீர்வழி சரக்கு போக்குவரத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தங்களது வாழ்வாதார உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய தாதியர்கள்தான் தற்போதைய இறையா என திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற நிபந்தனையின் பேரில் விரைவுபடுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களில் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து அரசாங்க ஒப்பந்தங்களில் கனேடிய நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சிக்கு மத்தியில் கன்சர்வேடிவ் கட்சியினர் லிபரல் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். வான்கூவர் நகராட்சி தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிக்கும் நடைமுறையின் முதல் நாளில் 2022ஆம் ஆண்டு தேர்தலின் அதே கட்டத்தின் முதல் நாளை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. வருடாந்த வரி தாக்கலை தவறவிட்டதன் காரணமாக கடந்த மாதம் இழந்த தொண்டு நிறுவன அந்தஸ்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஸ்பீட் ஸ்கேட்டிங் கனடா தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய NDP தலைவர் டேவிட் ஏபி முன்மொழிந்த வருமான வரி உயர்வுகள் மாகாணத்தின் உச்சப்பட்ட விளிம்பு நிலை வரி வீதத்தை 24.5% உயர்த்தும் என்றும் இது கனடாவிலேயே மிக உயர்ந்த மாகாண உச்சபட்ச விளிம்பு நிலை வரி வீதத்தை பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு வழங்கும் என்றும் பொருளாதார நிபுணர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஈரான் ஆதரவு பெற்ற யமன் ஹூதி குழு ரியாத்தின் சர்வதேச விமான நிலையம், அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள பல இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகளாவிய நிதி அமைப்பில் ஈரானின் அணுகலை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நிலையில் ஈரானுடனோ அல்லது அதன் தடை செய்யப்பட்ட நிதித்துறையுடனோ தொடர்ந்து வர்த்தகம் செய்யும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் முன்னறிவிப்பின்றி தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க நிதித்துறை எச்சரித்துள்ளது. அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் தங்களது கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்த முன்வந்துள்ளன. மேலும் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ படைகளையும் பாதுகாப்பு சொத்துக்களையும் தயார் செய்து அனுப்புவதற்கான உடனடி நடவடிக்கைகளையும் அறிவித்திருக்கின்றன.
0: மனுத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3

0: நேர்களே, உங்களது எண்ணங்களை கவனிக்க தொடங்கினால் உங்களது வாழ்க்கை மாறும் என்று பொதுவாக ஒரு வாசகம் இருக்கின்றது. எண்ணங்கள் பற்றி எழுதிய பல்வேறு விதமான தத்துவ ஆசிரியர்களது நூல்கள் மற்றும் எண்ணங்கள் தொடர்பான சிந்தனைகள் தொடர்பான தகவல்களை தந்த பெரியார்கள், இவர்கள் சொல்லுகின்ற அத்தனை தகவல்களின் சாராம்சங்களும் எமது எண்ணங்களை நாங்கள் கவனிக்க தொடங்கினால் நிச்சயமாக எங்களது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் என்று சொல்கின்றார்கள் என்ற வகையில், உங்களது எண்ண ஓட்டத்தில் எந்த விடயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது? எப்போதும் உங்களுக்கு அடிக்கடி வருகின்ற உயர்ந்த எண்ணங்கள், தாழ்ந்த எண்ணங்களை சொல்லவில்லை, உயர்ந்த எண்ணங்கள் என்ன? அந்த எண்ணங்களை நீங்கள் பிடித்து இதுதான் எனது வாழ்க்கை, இதுதான் எனது பயணம் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் நிச்சயமாக அந்த சிகரம், அந்த உயரத்தை நீங்கள் எட்டி விடுவீர்கள் என்று சொல்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு சாத்தியமானவை தான் உங்கள் எண்ணங்களில் வந்து பளிச்சென்று பிரகாசிக்கும். சாத்தியம் அற்றவையெல்லாம் எண்ணங்களில் வந்து பிரகாசிப்பதில்லை. அவ்வாறு சாத்தியமானவற்றை, உங்களால் முடிந்தவற்றை எண்ணங்கள் பலவற்றை சிந்திக்கும். உங்களால் முடிந்த பலவற்றை நீங்கள் நினைக்கின்ற போது அவை உங்களை அந்த பாதை நோக்கி வழிநடத்து செல்லும் என்று சொல்கின்றார்கள்.
1: மிஸ்ஸிஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை, தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462. 2462.

0: நேர்களை எப்பொழுது முதல் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் நலமா? எப்படி காலை பொழுது புலர்ந்திருக்கு வேலையோட?
1: என்ன
0: அந்த சராசரங்களையும் அடக்கி ஒடுக்கி எல்லா ஆயுதங்களையும் தூக்கி வைக்க வேண்டிய
1: அவசரத்துக்கு சும்மா சமரக்கு போற சாயந்தரத்தை படந்து போயிட்டு வெளியில நிக்கலாம்னு குளிர. பாட்டு இன்றைக்கு திருமதி பழனிசாமி படத்துல இருந்து பாத கொழுசு பாட்டு பாடி வேணும்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி மதி, நிகழ்ச்சியில் நினைவு வைக்க.
1: நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சி திருமதி பழனிசாமியுடன் ஆரம்பமாகி இருக்கின்றது. எஸ்பிபி குரலில் அந்த பாடல் மதி விருப்பத்தில் ஒளித்தொய்ந்த நேரம் 9:16 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் காலை நேர தமிழா தமிழா ஒளிபரப்புடன் இணைந்திருக்க நேரம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளிலா நேர்களே.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் எஸ்டியின் விடியல். Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் ரோஷன். காலை வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
0: ரவிசங்கர் காலை வணக்கம். பாடலோட வந்து
5: இன்னைக்கு பாடல் வந்து திருடாதே படத்துல 1961 வந்த படம். என்ன அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் அப்படின்னு ஒரு பாடல், கண்ணதாசன் வரிகள், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையுது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து அவங்க பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து சுப்பைய நாயுடு அவருதான் இசை கான்ட்ரிபியூட் சொல்லியிருக்காங்க. வேற படத்துக்காக இந்த டியூன் வந்து இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி தயார்படுத்துறாங்க. அப்புறம் அவரோட சம்மதத்தோட இந்த பாட்டை போட்டிருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கிரெடிட்
0: கொடுத்தாடல்.
5: ஆமா,
0: இப்படி பல பாடல்கள் இருக்கு. ஒரு திரைப்படத்துக்காக எடுத்த பாடல்கள் திரைப்படத்தில், பிறகு இசைஞானி கூட பல சந்தர்ப்பங்களில் அப்படி செய்திருக்கிறார்கள். என்ன இளையநீரா பொழிகிறதெல்லாம் அப்படித்தான், வேற திரைப்படத்துக்காக சொல்றது. ஆனால் பாடு மகேந்திரா அதை விரும்பியில வேற ஒரு திரைப்படத்தில் அது வெற்றி பெற்றது. உங்களோட அந்த ஹொலிடே மூட்டுன உச்சக்கட்டம் போல அடங்கு இந்த என்ன அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம்
5: நல்ல மழை, சாயந்தரம் மழை பெய்யுது.
0: அதுதான் கேரளாவில மழைதான், என்ன மலைகள் சூழ்ந்த இயற்கை
5: மலைகள். ஆமா, பகல்ல நல்ல வெப்பமா இருக்கு, சாயந்தரமான கன்வெக்ஷன் ரெயின், இடி மழை.
0: அதுக்கு ஒரு மாலை நேரம் நல்லா இருக்கும். கேரளா
5: சாயந்தரம் கொஞ்சம் கூல் ஆயிடும், காத்தோட்டமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இப்ப அது இலங்கையிலும் அதே நிலைமை இருக்கும். இப்ப அந்த புரட்டாதி மாலை நேர இடிமின்னல் புயல் மழை என்று சொல்றாங்க. அந்த நேரம் நல்ல ஒரு பாடலொலிக்கு நன்றி ரவிசங்கர். மிக தூரத்தில் இருந்து எங்களுடன் இணைக்க
5: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் HD அலைவரிசைகளில் காலை நேரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த பொழுதிலேயே பல்வேறு விதங்களில் பல்வேறு விதமான போக்குவரத்து முடக்கங்கள், பல வியத்துக்கள், பல்வேறு விதமான டிராஃபிக் ஜாம் இப்படி என்று சொல்லி போக்குவரத்து நெரிசல்கள் அதிகம் காணப்படுகின்றது காலை வேளை. அதுவும் இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. உங்களது வாகனங்களை கவனமாக செலுத்த வேண்டும். பல இடங்களில் வாகனங்களின் கவலையின் காரணமாக சிறியதும் பெரியதுமான விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வாகனம் செலுத்துவோர் எங்களது வானொலியை கேட்டுக்கொண்டு கவனமாக வானொலியை செலுத்த வேண்டும். நேர்களை மிக கவனமாக செலுத்துங்கள். அதேவேளை இந்த நாளிலே எங்களது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை நேற்றைய தினம் நாங்கள் 3 °C வரை வீழ்ச்சி அடையும் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை தந்திருந்தோம். அதேபோல் இன்று காலை பொழுது வாகனங்களில் அந்த வெப்பநிலை வீழ்ச்சியின் தாற்பரியத்தை பலரும் உணர்ந்து கொண்டார்கள். இனி வருகின்ற காலங்கள் இப்படித்தான் என்ன என்ற நிலை வந்துவிட்டது என்ற வகையில், இனி நாங்கள் அந்த சராசரங்களையும் அடக்கி ஒடுக்கி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பரிவாரங்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாம் கையில் தூக்கி கொண்டு வெளிக்கிட வேண்டும். இன்று இப்பொழுது வெப்பநிலை 8 °C நிலவுகின்றது. இரவு பொழுதில் அது 11 °C நிலவ இருக்கின்றது. காற்று மணிக்கு 5 km வேகத்தில் தென்றல், மிக மென்மையாக மென் காற்று என்று சொல்வார்கள், தென்றல் காற்று மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் .com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜே பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் வாசலாயிரேன். அப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல நலம். இது நீங்கள் நலம் தானே?
5: அடிப்பாட்டொன்று
1: தேவை எல்லாருக்கும். ஒரு கிளு கிளு பாட்டு தேவை, நிச்சயமாக ஒலிக்கும். என்ன சொன்னீங்க?
5: உற்சாகம்.
1: நன்றி நன்றி. பாடல் ஒலிக்கும். ஆமாம் நேர்களை, இப்பொழுது இது என் விருப்ப பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பில் காத்திருக்கின்றது. இந்த வேளையில் ஒரு கஞ்சா செய்தி நேர்களை, என்ன செய்வது? எங்கு பார்த்தாலும் இப்போது கஞ்சாமய, யாராலும் எதையும் தடுக்க முடியாத ஒரு அவலம். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்

ஆப்பிரிக்க நாடுகள் என்று பல மூன்றாம் தரப்பு நாடுகளில் தான் இவ்வாறான கஞ்சா பற்றிய செய்திகள். முன்பு ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய ஒரு கிடங்காக, இப்போது உலகம் முழுவதும் இது விளைந்து பெருகி காத்திருக்கின்றது. கனடாவிலிருந்து லண்டனுக்கு 31 கிலோ கஞ்சா கடத்திய கனேடியருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது கனடாவில் கஞ்சா கடத்தலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. இது நடைபெற்றது 2024 அக்டோபர் 28. கனடாவின் வன்கூவர் நகரிலிருந்து லண்டனுக்கு பயணப்பையில் வைத்து 31 கிலோகிராம் கஞ்சாவை கடத்த முயன்ற கனடா பிரஜை ஒருவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள், திங்கட்கிழமை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அக்டோபர் 28, 2024 வன்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் கனடா எல்லை சேவைகள் முகவரகத்தால் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு செல்லவிருந்த ஒரு பயணப்பை சோதனையிடப்பட்ட போது இது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது அவருக்கு 1 வருட கால கடூலிய சிறை தண்டனை தண்டப்பணம் என்பன விதிக்கப்பட்டிருக்கின்றன.

0: நேர்கள் சுயமார் தமிழ் எச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேற்றைய தினம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு உலகமே அந்த மருத்துவ நோபல் பரிசு தொடர்பான அலசல் பல்வேறு விதமான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நாளிலே இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த மாதம் அக்டோபர் 5ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நோபல் பரிசு பெறுகின்ற 6 துறைகளுக்கான பரிசுகள் ஒவ்வொரு தேதியும் அறிவிக்கப்படும். 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7, 8, 9, 12ஆம் தேதி என்று தொடர்ச்சியாக அறிவிக்கப்படும். 6 துறைகளுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுவது நேர்கள் அறிவீர்கள். மருத்துவம், இயற்பியல், அதேபோல் பொருளாதாரம், சமாதானம், இலக்கியம், இரசாயனவியல் என்று பல துறைகளுக்கு இந்த நோபல் பரிசுகள் வழங்கப்படுவது உண்டு. என்ற வகையில் இன்றைய நாளில் 2026ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த இயற்பியல் விஞ்ஞானி பிரான்சிஸ் கார்ல்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். பிரான்சிஸ் கார்ல்சன் இந்த உயரிய விருதை அண்டார்டிக் பனிக்கட்டியின் பிரம்மாண்ட தொகுதியை பயன்படுத்தி கடினமான துகள்களை கண்டறிந்து பிரபஞ்ச ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பிரபஞ்சத்தையும் அண்டார்டிக் பனிக்கட்டியையும் இணைத்து இந்த ஆய்வை மேற்கொண்டதற்காக, பிரபஞ்சத்தை ஆய்வு செய்வதற்கான ஒரு புதிய வழியை உருவாக்கியதற்காக பிரான்சிஸ் கார்ல்சனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக பூமியில் உள்ள பல துகள்களை ஆராய்ந்தால் பிரபஞ்சம் பற்றிய பல தகவல்களை இலகுவாக கண்டறிந்து கொள்ள முடியும். இன்று சூரியன் பற்றியோ ஏனைய கோள்கள் பற்றியோ தகவல்களை வெளியிடுகின்ற போது பூமியில் கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடிப்படையாக வைத்துதான் அவை பற்றிய அனுமான தகவல்களை வெளியிட்டு அது சரியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற வகையில்தான் இப்போது அண்டார்டிகா பனிக்கட்டி தொடர்பான ஆய்வுகளை கார்ல்சன் மேற்கொண்டிருக்கின்றார். இது பிரபஞ்சம் பற்றிய தோற்றம், பிரபஞ்சம் பற்றிய அமைப்பு, பிரபஞ்சம் பற்றிய இயங்கு நிலை இவை பற்றியெல்லாம் எதிர்காலத்தில் மேலதிக பல புதுமைகளை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக அவருக்கு இந்த இயற்பியல் பகுதியவியலுக்கான அந்த பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பரிசால் பிரான்ஸ் நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலக மானிட சமூகமே இப்போது மகிழ்ச்சியில் இருக்கும் என்றால்
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
0: நேர்களை இப்போது அந்த அழகிய தருணம் வந்துவிட்டது. நேர்கள் அத்தனை பேரை நாங்கள் தொடர்ச்சியாக இணைக்கின்ற நேரம் இது என்ற வகையிலே நேர்கள் தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சிகளில் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அந்த அழகிய தருணத்துக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்,
2: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.

0: ஆமாம், நேர்களின் இதயங்களோடு உறவாடுகின்ற சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்பில் இப்பொழுது நிகழ்ச்சியில் பாடல் விரும்பி கேட்கும் நேர்களுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தாரணி, கரெக்டா? எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் தாரணி, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா? வீடா, வீதியா, வேலையா?
1: இந்த நேரம் வேலையெல்லாம் இப்போ உங்களுக்கு ஈவினிங் ஷோ டைம் தான். வீதியில எனக்கு பாட்டு வந்து சுதந்திரம் படத்துல இருந்து வார்த்தை இல்லாமல் அந்த பாட்டு கேட்கும்.
0: சுதந்திரம்
1: கொஞ்சம் சோகம் கலந்த பாட்டு தான். பரவாயில்ல, எல்லாம் மிக்ஸ் ஆகறதான வரும்.
0: சோகத்திலும் ஒரு சுகம் இருக்கு.
1: சோகத்தில ஒரு சுகப்பான பாட்டு தானே.
0: நன்றி, நன்றி தாரணி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், வைக்கிறேன் உங்களுக்கு குளிர்தோடும் தொன்றல் பெற்றல் இனிய காலை வணக்கங்கள் மதன்.
0: காலை வணக்கம் மதன். மதன் ஒரு இதோட தான் வருவர், கவி வரிகளோட.
2: இந்த பாட்டுக்கு அப்ப இன்றைக்கு ஆசையில் ஒரு கடிதம்,

0: அந்த காலத்தில் ஆசையில் கடிதங்கள் எழுதியிருக்கிறீங்களா? காற்றலையில் கதைக்கிற கதையா வாசன்? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மீரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் மீரா, நன்றி. நீங்கள் நலமா?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் மீராவோட பேசுறேன்.
1: ஆமா, எனக்கு பாகசூரன் படத்துல இருந்து சிவ சிவாயம் பாட்டு கிடைக்குமா?
0: சிவ சிவாயம்
1: என்னப்ப நல்லவா?
0: பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம் சத்யா, நன்றி. நீங்க நலமோ?
2: ஓம் நலமாக இருக்கிறேன்.
0: வீட்டில் நிற்கிறீ, சத்தம் கேட்குது, வீட்டு சத்தம். என்ன பாடல் சத்யா?
2: எனக்கு இன்னைக்கு முரட்டு கால படத்துல இருந்து யானைக்கு படிச்ச புது பண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை என்ற பாடலை கேட்கிறேன்.
0: புது பண்ணங்கள், என்ன புது வண்ணங்கள்?
2: புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை.
0: சரி, அருமையான ஒரு பாடல் கேட்டு பார்ப்போம். ஒழிப்பது குறைவு, அதை தான் சொன்ன அருமை என்று பார்ப்போம். கேட்டு பார்த்த பிறகு சொல்லுவோம் எப்படி பாடல் என்று. சத்யா,
2: ஓ அதான் நீங்க சொல்ல தானே வேணும்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நீரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க காலை வணக்கம் வாசன், கண்ணன் காய்க்கிற
0: நலம் கண்ணன். வணக்கம் வணக்கம் கண்ணன் நலம். நீங்கள் எப்படி கண்ணன்?
3: நல்லா இருக்கும். நேற்று பின்னேற நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து அந்த ஜெயலர் டூல ஒரு பாட்டு போட்டீங்க, மெத்த பாட்டை கேட்போம். அதுக்கு முதல் இன்றைக்கு என்னுடைய மனைவி வத்சலாண்ட பிறந்த நாள், மனைவி வாழ்ந்து பற்றி கொண்டு
0: கதை கதையா படமா? வக்சலாவுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி நன்றி. இந்த பிறந்தநாள் கொண்டாடுறாக்கள், திருநாள் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்தி கொண்டு கேட்போம் பாட்டு.
0: இது என்ன கண்ணன், பிறந்த நாள் தான் முதல் இல்ல வந்து சொல்லணும். அப்ப தானே நேர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவினம் என்ன? சரி, அவையில் பத்துக்கு பத்துல வந்து வாழ்த்துவினம். எல்லாருக்கும் வாழ்த்தும் கண்ணன். வீட்டுக்கு பிறந்த தினம் வேண்டா, அப்புறம் என்ன? வீடு இல்ல, வீட்டுக்கு இல்லவா? நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் வாசன் அவர்களே, நான் ஸ்ரீராம் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி போகுது மூன்றியல்?
4: ஓ நலமா போகிறது. அதாவது கவர்மெண்ட் மாறுகிறது என்று.
0: ஓ, இன்னைக்கு
4: வந்த உடனே ஒரு கலக்கமும் ஏற்படுத்தியாச்சு.
0: சில
4: ப்ரோசிஸ் விஷயங்கள்ல தாமதங்கள், பல கூடுதலான தாமதங்கள் இருக்கிறதால இடப்பெயர்வு இப்ப அதிகமா இருக்கிறது. அந்த புதிதாக குடி வந்தவர்கள், ஆனா இந்த சூழ்நிலை இன்னும் அவர்களுடைய மனநிலைய
0: அவர்களுடைய
4: பதவி விலகும் வரைக்கும், அப்படி இருக்கும் வரைக்கும் அதை பற்றி தாங்கள் முன்னெடுப்பு செய்ய மாட்டோம். முன்னெடுப்புன்னா அந்த அதை பற்றி வாக்கெடுப்புக்கு செல்ல மாட்டோம். கேள்வி வைக்கணும். என்னென்றாலும் என்னென்னா நாங்கள் ஒரு ஒரு கனடிய ஒருமை ஒன்றுபட்ட கனடிய மண்ணில வாழ்றதான் நாங்களும் விரும்புகிறோம். என்ன
0: உண்மைதான் உண்மைதான். ஆனால் ட்ரம்ப் என்ற விஷயத்தில் கனடாவோட எங்களை சூத்தைகளை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனு காட்டக்கூடாதுன்றதுல உறுதி அடிக்கணும். அது நல்ல விஷயம்.
4: சிறப்பு சிறப்பு ஐயா. உண்மையிலே நான் பாடல் எந்த ஒரு பாடல் திட்டத்தோட நாம் வாரல, வாசன் அவர்களோட ஒரு காலையில வந்தோருக்கா ஹாய் வணக்கம் என்று சொல்லிட்டு போனாலே நான் மட்டும் வாரது. நாம் பத்துக்கு பத்து வாக்களிப்புல கலந்து.
0: நன்றி, மிக்க நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: காலை வணக்கம் வாசன், தவம்
0: தவம். காலை வணக்கம், எப்படி இருக்கு?
5: கரிகரன் இந்த பாட்டு, இந்த பாட்டு ரேடியோல வந்து கனகாலம் பெரிய இல்ல, ஊதா ஊதா ஊதா பூ கரிகரன் பாருங்க, கனகாலம் பெரிய இல்ல இந்த பாட்டு.
0: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி தவம்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், தமிழ்நாட்டில இருந்து நிர்மலா பேசுறேன்.
0: சென்னை நிர்மலா, எப்படி இருக்கிறீர்கள்?
6: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல நல்ல. கேரளாவிலிருந்து ரவிசங்கர் வந்தா ஏன் தமிழ்நாட்டு நிர்மலா வரக்கூடாது ஓடி வந்திருக்கீங்களோ?
6: இன்னைக்கு பாடல் வந்து புத்தம் புது காலை அலைகள் ஓய்வதிலை படத்துல இருந்து. மற்றபடி சென்னை தமிழ்நாட்டு நியூஸ் கேட்கணுமா?
0: என்ன என்ன செய்தி சுடச்சுட இருக்கா செய்தி?
6: ஆமா ஆமா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் சமயத்துல சொன்னதுதான் அண்ணன் சீர் அப்படின்ட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க போல வெகு விரைவில்.
0: என்னத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க?
6: அண்ணன் சீர்.
0: அண்ணன் சீர்
6: அது? ஆமா, அது என்னன்னா ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு குறைவா உள்ள வீட்டுல இருக்க பெண்களுக்கு இந்த சீர் வந்து தரப்போறாங்க. அது வந்து 8 கிராம் தங்க காயின் கூட வந்து 10 சேலை.
0: ஓ, அண்ணன் சீர் வரிசை வரப்போகுது வீடுகளுக்கு.
6: ஆமா ஆமா, இப்ப தாய்மாமன் சீர் கொடுத்தாரு இல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம், இப்போ வந்து அண்ணன் சீர் அதுதான் இப்போ வந்து கொஞ்சம் ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கு.
0: பெண்களுக்கு எல்லாம் பெரிய எக்ஸைட்டிங்கா இருக்கு, அதுங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்.
6: கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா.
0: நிர்மலாக்கு வாய்ப்பே இல்லை.
6: ஆமா ஆமா, ஆனா இப்போ இருக்கிற தங்க விலைக்கு வந்து 8 கிராம் அப்படின்னும் போது 120,000 கிட்ட வருது. அவதி இல்லாம பட்டு சேலை, சோ அண்ணன் சீர் வாங்கறதுக்கு வந்து தங்கைகள்லாம் ரெடியா இருப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். தமிழ்நாடு கயானா நல்லா நிறைஞ்சிருக்கு. என்ன இவ்வளவு விஷயம் எல்லாம் செய்யறது, காசு இருக்குது, அதான் ஆச்சரியமா இருக்கு.
6: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா.
7: இன்னைக்கு
0: கண்ணனின் பாரியார் வக்சலாவுக்கு பிறந்த நாள்.
7: வக்சலாவுக்கு எனது வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. ஆமாம், நேரம் இப்பொழுது 9:46. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம்.
8: தமிழா தமிழா, நாளை நம் நாளே. தமிழா தமிழா, நாடும் நம் நாடே.
9: தமிழா தமிழா,
10: தமிழ் ஹெச்டியின் விடியல்.

0: நேர்களை, தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம், திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இப்போது நிறைவடைந்துள்ளது. சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்ததற்கு முன்பே வந்துவிட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது என்றும், வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அலுவலர்கள் பாதுகாப்பாக சீர் வைத்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. மாலை 5 மணி நிலவரப்படி மதுராந்தகத்தில் 83 வீத வாக்குகளும், தாராபுரத்தில் 78 வீத வாக்குகளும் பதிவாகியிருந்தன. தமிழக வெற்றிக் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் தமிழர் கட்சி மற்றும் இடதுசாரிகள் என முக்கிய அரசியல் கட்சிகள் களமிறங்கியுள்ளதால் இரு தொகுதிகளிலும் 5 முனை போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. அக்டோபர் 9ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதுபோல புதுச்சேரி தட்டாஞ்சாவடியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. அங்கு மாலை 5 மணி வரை 78 வீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மதுராந்தகம், தாராபுரம், அதேபோல் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் இப்போது புயலாக வீசிக்கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த ஒரு படியாக அமையுமா, அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சின்ன இடம் தமிழகத்தில் இன்னும் மக்கள் மனங்களில் இருக்கின்றன என்பதை காட்ட இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நலம், நலம்.
4: சந்திரன் பேசுறேன்.
0: ஓ சந்திரன், நீங்கள் எப்படி? நலமா?
4: நானும் நலமா இருக்கிறோம். அந்த நீங்க போட்ட பீஜியம் நல்லா இருக்கு. என்னுடைய ஃபேவரட் பாட்டு வந்தாரு. இந்த நாளைக்கு போவாரு.
0: இன்றைக்கு 10:10 அந்த பாடல் வரும், கேட்கலாம். சொல்லி தெரிய தேவையில்லை.
4: என்ன விளையாட்டு ஒழுங்கா பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் பயப்பட்டு கொண்டு வருவாங்க. அண்ணன்
0: சீர்வரிசை என்று பல சீர்வரிசைகள் தொடங்கி இருக்கு.
4: அண்ணன் சீர்வரிசை கொஞ்சம் சொல்லிதான் கூட வந்து
0: இல்ல, அது முதலே சொல்லப்பட்டது, முதலே சொல்லப்பட்டது, இப்பதான் அமுல்படுத்தினோம்.
4: சும்மா
0: அவர் செய்யல, ஏதோ ஒரு அவருக்கு பின்னணியில கிணவே உதவி நம்ம அதாலதான் செய்ய முடியுது.
4: ஒரு காலத்துல யுவலஸ் அலுகாசுக்கும் கமர்ஷியல் கமர்ஷியல் கொடுத்தவர்களுக்கும் நல்ல விஷயம் கிடைக்கட்டும்.
0: என்ன பாடல் சந்திரன்?
4: பாட்டுக்கு அப்போ வேதம் புதுல புதுல இருந்து மந்திரம் சொல்வேன் வந்தவர்களும்.
0: நிச்சயம் மந்திரத்தோட இணைவோம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
4: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேரம் இப்பொழுது 9:56. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் தமிழா தமிழா காலை நேர் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கிறேன்.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: மணித்தியால செய்திகள்.
1: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: இலங்கையில் எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மாத்திரம் 860 புதிய எச்ஐவி தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7403 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதி வரை 12,00,000 மேற்பட்டோருக்கு எச்ஐவி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றில் தொற்று கண்டறியப்பட்ட விகிதம் 0.07% பதிவாகியிருந்தது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் அவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக காணப்படுவதோடு ஆண் பெண் வீதம் 7:1 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியிலும் புதிய எச்ஐவி தொற்றுகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை உட்பட்ட 21 நாடுகளில் எச்ஐவி பரவல் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் எய்ட்ஸ் தொடர்பான தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனுஜன் சிவராசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான அனுஜனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அனுஜன் தொலைபேசி ஊடாக தங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்கியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். வெளிவிகார அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்கடங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுஜனின் விடுதலை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள இலங்கை குழுவினரிடமும் இந்த விடயம் குறித்து தொலைபேசி ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அனுஜனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அனுஜனின் உயிரை பாதுகாத்து இலங்கைக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையை விரைந்து செயற்படுத்துமாறு அனுஜனின் குடும்பத்தினர் கேட்டிருக்கின்றனர். நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட திலீபனின் சீலை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் நிலைவேந்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை கடந்த 27 காவல்துறையினரால் அகற்றப்பட்டு யாழ் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சிலையை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு அனுமதி கூறப்பட்டிருந்தது. எனினும் வழக்கில் சந்தேக நபர்கள் எவராவது குறிப்பிடப்படாததால் சிலையை பொறுப்பேற்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து சிலை தொடர்பான வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த எட்டு நாட்களாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் இருந்து வெள்ளை துணியினால் முழுமையாக மூடப்பட்ட நிலையில் காவல்துறை வாகனத்தில் சிலை நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. பின்னர் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன ஆகியோரை தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதாரகம இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். இருவரையும் எதிர்வரும் 16 வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அன்றைய தினம் இருவரதும் பிணை கோரிக்கை தொடர்பான கட்டளை பிறப்பிக்கப்படும் என்றும் நீதவான் அறிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபையின் நிர்வாக கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களையும் மறுசீரமைப்பையும் கொண்டுவரும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் சட்டம் மூலம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புக்கூறலையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்த இந்த சட்டம் மூலம் தற்பொழுது சட்டமாக்கப்படுவதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறனை வெளிப்படுத்தும் வகையில் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் முதல் கடற்படை கப்பலான FSS வானை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்திய கடற்படையின் முதலாவது உள்நாட்டு ஃப்ளீட் சப்போர்ட் ஷிப் FSS வான் போர்க்கப்பலான சூர்யா இன்று ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் தளத்தில் சேவையை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கப்பல் கட்டுமான பணி உள்நாட்டின் கப்பல் கட்டுமான திறனை பலப்படுத்தும் வகையில் பணிகள் தொடங்கி வரும் 18 மாதங்களிலேயே பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. 43,500 டன் எடை கொண்ட இந்த கப்பல் கடலில் நீண்ட தூரம் பயணிக்கும் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், குடிநீர், ஆயுதங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நடுக்கடலிலேயே வழங்குவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 5 கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கப்பல்களின் கட்டுமானத்தை வேகப்படுத்த ஸ்லீப்பே 4 மற்றும் 300 டன் எடையை தாங்கும் கிரேன் ஆகியன புதிய உட்கட்டமைப்புகளுக்குள் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறும் காகித அளவிலேயே நின்றுவிடக்கூடாது என்றும், குற்றவாளிகள் அஞ்சி நடுங்கும் அளவுக்கு வலுவானதாக அவை இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோப்புகளை மட்டும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் காவல்துறையினர் களத்துக்கு இறங்கினால் மட்டுமே பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்கள் நடப்பது குறையும் என்று தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் ஆகிய பிராந்தியங்களில் 17 சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை, ஸ்வரூப் நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பின் படுகொலை செய்யப்பட்டமை, ஓடும் ஸ்லீப்ப பேருந்தில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டது போன்ற சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இவை நிர்பயா வழக்கில் இடம்பெற்ற கொடூரங்களை நினைவுபடுத்துவதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: இந்தியா
1: தமிழ் எச்டியின் விடியல்.
2: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
3: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படை.

நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நாங்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் கொண்டு வருகின்ற பத்து பாடல்களையும் இப்பொழுது இந்த பாடலை தொடர்ந்து, மீரா விருப்ப பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பகாசுரன் திரைப்படத்திலிருந்து சாம்சியஸ்

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 10:16 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இப்பொழுது 10 பாடல்கள் நேர்கள் வாக்களிப்பதற்காக.
1: 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 தொடக்கம் 12 வரை
1: 10:10.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. 10:10 நிகழ்ச்சியில் 10 பாடல்களை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த 10 பாடல்களுக்கும் நீங்கள் உங்களது விருப்ப பாடல்களை தெரிவு செய்து வாக்களிக்கலாம். அந்த வாக்களிப்பின் அடிப்படையில் பாடல்கள் ஒளிபரப்பாகும். இப்பொழுது 10 பாடல்களவை என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் அல்லவா? இதோ அந்த 10 பாடல்கள். இப்பொழுது எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டி ஃபேஸ்புக் தளத்திலும் இது பதியப்பட்டிருக்கின்றது. அங்கு சென்று நீங்கள் பாடல்களை பார்க்கலாம். பூங்காட்டே இனி போதும் என் உடல் தீண்டாதே, இங்கு போராடும் சருகான பூவனம் தாங்காதே, படித்த புள்ள திரைப்படம். இரண்டாவது, ரயில் பயணங்களில் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுமுகமான மலர்களே நீங்கள், நதி தனிலாடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அந்த பாடல். இலக்கம் 3, மைதிரி என்னை காதலி திரைப்படத்தில் ஒரு பொன்மானை நான் காண தகுதி மீதும், அம்மானை நான் பாட தகராதையும் என்ற பாடல். சலங்கை இட்டால் ஒரு மாதம் என்று சொன்னால்தான் நேர்களுக்கு புரியும். அதேபோல் இலக்கம் 4, தங்கைக்கோர் கீதம், பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி, தி ராஜேந்திரட்ட வாடை அடைக்கு அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இலக்கம் 5, டாம் டூம் திரைப்படத்திலிருந்து ஆலியிலே முக்குளிக்கும் அழகே ஆவியிலே தத்தளிக்கும் அழகே என்ற பாடல். இலக்கம் 5 இடம்பெற்றிருப்பது. அதேபோல் இலக்கம் 6 இடம்பெற்றிருக்கின்ற பாடல், பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதில் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா. இலக்கம் 7, டாம்

0: இலக்கமேலில் இடம்பெறுவது கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் அக அழகினில் விளைந்தது என்ற பாடல். கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து இலக்கமிட்டு, தங்கமகன் திரைப்படத்திலிருந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. இலக்கம் 9, நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, இதே கனி திரைப்படத்தில். இலக்கம் 10, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, கோயில்புறா திரைப்படத்தில். இவைதான் 10 பாடல்கள். நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். அடுத்து சத்யா விரும்பி கேட்ட பாடலொன்றுடன் நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். அதற்கு முன்னர் நீண்ட இடைவேளை ஒன்று எடுத்துக்கொள்வோம். வர்த்தக இடைவெளிகளுக்காக
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன், பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற பொன்மன சும்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரன்.

0: பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 6475743547 6475743547.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
3: உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
3: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
4: Last minute left. Closing day, the British Chilladuk, thanks.
5: Chillam illa dad, Selvam.
4: Cherry, cherry.
7: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
8: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD, உலகின் முதல் தமிழ் HD.
10: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களை 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக தந்து விடுகின்றோம். நீங்கள் ஓடி வந்து உங்களது வாக்குகளை பதிவு செய்யுங்கள். நாங்கள் 11 மணிக்கு வரிசை கிரமமாக அந்த பாடல்களை ஒளிபரப்ப காத்திருக்கின்றோம். பாடல்கள் பொதுவாக இன்றைய பாடல்கள் 2 பிரபலங்களது பாடல்கள். 1 டி ராஜேந்தர், அக்டோபர் 5 அவரது பிறந்த தினம், 71வது பிறந்த தினம். அதேபோல் இன்று அக்டோபர் 6 புலமைப்பித்தல் பாடலாசிரியர், கவிஞர், குறிப்பாக எம்ஜி ராமச்சந்திரனின் ஒரு நெருங்கிய நண்பர். அவருக்காக, அவரது அரசியல் பயணத்துக்காக தனது தமிழ் பேராசிரியர் அந்த தத்துவத்தை எல்லாம் கொஞ்சம் குறைத்து எம்ஜி ராமச்சந்திரனுக்காக பல பாடல்களை எழுதி புகழ் பெற்றவர் புலமைப்பித்தல். அவரது பிறந்த நாள் நினைவாகவும் இன்றைய பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. பாடல்களில் 2 பாடல்கள் கொஞ்சம் வெளியில் சென்று வந்திருக்கின்றது. நேர்களது ரசனைக்காக அப்படி ஒரு ஒரே சுவையாக இல்லாமல் 6 5 4 சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2 பாடல்கள் கொஞ்சம் வெளியில் விலகி சென்றிருக்கின்றன. 6-10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை தருகின்றேன். படித்த உள்ள திரைப்படத்தில் பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே, இங்கு போராடும் சருகான பூமெனம் தாங்காதே. 2 ரயில் பயணங்களில் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுமுகமான மலர்கள், நதிதனாடி கவிபலவாடி, இது ராஜேந்தர். ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதம், மைதிலி என்னை காதலி, ராஜேந்தர். சொல்ல தேவையில்லை. பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடபாடு நீ பௌர்ணமி என் காது, தங்கைக்கு ஒரு இதன் ராஜேந்தர். ஆலியிலே முக்குளிக்கும் அழகே, ஆவியிலே தத்தளிக்கும் அழகே, இது ஜெயம் ரவி டாம் டூம் திரைப்படத்தில். அடுத்து இடம்பெறுவது 6 பச்சைக்கிளி முத்துச்சேரன் திரைப்படத்தில் உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, கொஞ்சம் வெளியில் போய் வந்தேன். அதேபோல் 7 பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், அழகினில் அந்த பாடல் பதியப்படவில்லை நேர்களே, நான் அதை எங்களது இதில் வந்து பதிஞ்சு விடுறேன். அழகினில் விளைந்தது ஏதோ ஒரு தவறு, நான் பதிந்தேன் ஆனால் அது அழகினில் விளைந்தது மனையிலில் மலையினில் நினைந்தது மனதுக்கு சுகந்தருது என்ற பாடல், கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், இலக்கமேழில் இடம்பெற்றிருக்கின்றது. அதை கொஞ்சம் ஃபேஸ்புக் தளத்தில் வந்து வாக்களிப்பவர்கள் கொஞ்சம் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த ஏழாவது பாடல் டாம் டூம் திரைப்படத்தில் நான் இரண்டு பாடல்களை கொண்டு வந்தேன், பிற ஒரு பாடலை தட்டிவிட்டேன். அந்த இரண்டாவது பாடல் தான் அதில் நீடித்து நிலைத்து நிற்கிது, போக மாட்டேன் என்கிறது. அது அசைதில்லை. அன்பே என்ற அந்த பாடல் டாம் டூம் திரைப்படத்தில், அதை நீக்கி வருகிறேன். ஃபேஸ்புக் தளத்தினூடாக வாக்களிப்பவர்கள் இலக்கமேடு வாக்களிக்கின்ற போது கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். இலக்கமேடில் இடம்பெறக்கூடிய பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் இருந்து. இப்போது மாற்றிக்கொண்டிருக்கிறேன், மாற்றி விடுவேனே, மாற்றிவிட்டால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் அழகினில் விளைந்தது மனையில் நினைந்தது மனத்துக்கு சுகந்தது அம்மம்மோ என்ற பாடல் தான் இலக்கமேடில் இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல் இலக்கமெட்டில் இடம்பெற்ற பாடல் மிக பிரபலமையான பாடல், நேர்கள் பலரும் விரும்பி கேட்கின்ற பாடல்கள். தங்கமகன் திரைப்படத்தில் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, இது புலமைப்பித்தன் வரிகளில் இடம்பெற்ற பாடல். அதேபோல் ஒன்பது இதயக்கனி நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, அதுவும் புலமைப்பித்தனுக்காக. இலக்கம் பார்த்து கோவில் புறா அமுதே தமிழே அழகிய மொழியே, புலமைப்பித்தனுக்காக கோவில் புறா திரைப்படத்தில். இவை தான் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பத்து பாடல்களும். நேர்களே ஓடோடி வந்து வாக்களியுங்கள், கால நேரம் தாண்டி விட்டார். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள்.
11: இதுல வந்து அஞ்சாவது பாட்டுக்கு நம்பர் போடாமலுக்கு திருப்பி இந்த பொன்மானை நான் காணனு திருப்பி போட்டுருக்கீங்க ஃபேஸ்புக்ல.
10: அப்படியே
11: அது ரெண்டு தரம் வந்திருக்கு. நான் அது அஞ்சு நினைச்சேன்னா நான் அஞ்சுல மேல போட்டிருக்கிறீங்க தாண்டும், அதுக்கு கீழே நம்பர் போடாமல்
10: சரிப்படுத்தியாச்சு பாருங்க.
11: ஓகே ஓகே, ஆ சரியா.
10: அது ஐந்தாம் இலக்கம் சத்யா. டாம் டூம் திரைப்படத்தில் ஆளியிலே முக்குளிக்கும் அழகே, ஆவியிலே சத்தளிக்கும் அழகே பாடல்
11: தானே?
10: அதெல்லாம் இலக்கம் முதல் ஒரு இலக்கம் போட்டது இப்ப எல்லாம் மாத்தி அமைச்சிருக்க, அது தெரியாது. நாங்கள் ஒப்பரேஷன் செய்துதான் கொண்டு வர்றது. ஒரு பத்து பாடலை மட்டும் எடுத்து கொண்டு வர சத்யா, என்ன செய்த ஒரு 15-16 பாடல்கள் இருக்கிறது. பிறகு கண்ணப்ப நாயனார் ருசித்து ரசித்து பார்க்குற மாதிரி ருசித்து ரசித்து கேட்டுத்தான் பாடல்களை இதுக்குள்ள புகுத்துறது. அப்போ சில பாடல்கள் எங்களுக்கே இது வேண்டாம் இந்த நாள் என்று சொல்லி நீக்கிறது. அப்படிதான் இந்த டாம்டூம் அப்படித்தான், ரெண்டு பாடலை எடுத்தேன், கடைசியாக ஒரு பாடல் அதில் வேண்டு. எங்களுக்குள் போட்டி வைத்து தான் உங்களுக்குள்ள போட்டி வைக்கிறேன்.
11: ஓகே, எனக்கு வந்து 3-2-8.
10: பொருங்க சத்யா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க.
11: ஆமா ஆமா,
10: 3-2-8
11: 6-10-7
10: 6-10-7
11: 4-1 ராஜேந்திரன் இந்தியலால் தான் பாட்டு வரிகளுக்கு. ஆமா, அது விஷயம்.
10: அவர் அக்டோபர் மாதம் 5-ஐந்தாம் தேதி தான் அவற்ற பிறந்த தினம். அதுக்காக
11: மற்றது வந்து எங்கட கண்ணன் வைஃப் வட்சலாக்கம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்றேன்.
10: கட்டாயம், நன்றி.
11: மற்ற எனக்கு ஒரு கேள்வி.
10: கேள்விகள் நீங்கள் கேட்கலாமா, நான் கேட்கிறேன், சரியா? பரவாயில்ல, கேள்வி
11: இல்ல, ஒரு சின்ன சந்தேகம். எங்கட பக்கத்து வீட்டு அண்ணர் வந்து திருப்பி உச்சாணி கொம்புல போய் ஒரு நிக்க போறாரா?
10: அப்படி போலதான் இருக்குது.
11: நீங்கள் இன்றைக்கு ஒரு வந்து சொன்னீங்கள் நோபல் பரிசு கொடுத்து தொடங்கிட்டு.
10: நோபல் பரிசு, அது நோபல் பரிசு ஆகக்கூடாதுன்றதான் உலகத்துல உள்ள இல்லாட்ட ஒரு பிரார்த்தனை.
11: அதுதான் திருப்தி மேல போய் இருக்க போறோம்.
10: சரியா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு நைஸா இருந்திருக்கிறீர்கள் நேற்று. என்ன சத்யா, என்னண்டா எங்கட தலைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மார்க்கானியின் பேரும் அடிபடுது நோபல் பரிசு.
11: ஓ, அவருக்கு கொடுக்கலாமா?
10: அவருக்கு கொடுக்கத்தான், நம்ம தலைவனுக்கு கொடுக்கத்தானே ஒண்ணு. என்ன
11: அதுதானே,
10: எங்களுடைய ஆக்களை இன்னும் கூட உள்ளுக்க அழைப்ப. அதற்ற பேரும் அடிபடுது. என்றாலும் கொஞ்சம் நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள் சார்ந்து பேர்கள், MSF போன்ற நிறுவனங்களது பேர்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீண்ட நாட்கள் இல்லை, அக்டோபர் 12-ஆம் தேதி எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் சகல நோபல் பரிசுகளும். நன்றி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம், முதலாவது
13: ரெண்டு நாலு ஒன்று ஏழு அஞ்சு எட்டு ஆறு.
12: உண்டும் விடக்கூடாது என்ன
13: கடைசியா பாட்டு வேறு முதலாவது ஒன்பது நீங்க நல்லா இருக்கணும் அந்த பாடல் சூப்பர் பாட்டு
12: விளங்கிட்டு. நன்றி நன்றி நன்றிதான். நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் மதி.
12: மதி சொல்லுங்க.
14: மூன்று பத்து எட்டு
12: மூன்று பத்து எட்டு
14: ஐந்து ஆறு ஒன்பது
12: ஐந்து ஆறு ஒன்பது. நன்றி நன்றி நன்றி மதி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
15: மறந்தாலும் எனக்கு ரெண்டு மூன்று எட்டு ஆறு ஒன்று ஐந்து எட்டு ஒன்பது பச்சை நீங்க பிளவிட்டா கழிச்சு போட்டு பெருசா தர சொல்லி சொல்லுங்க. சத்தியானே காசுவாங்க.
12: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
16: நான் வைக்கின்றேன்.
12: மதன் சொல்லுங்கள்.
16: எல்லாமே நல்ல பாட்டு. நான் வாக்களிக்கிறேன். ஆயிரத்தி அறுநூத்தி பத்து
12: ஆயிரத்தி அறுநூத்தி பத்து அது நல்ல சுகம் என்ன மத. நன்றி நன்றி மத. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
17: வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணன்
12: கண்ணன் சொல்லுங்க.
17: வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் நல்ல செலக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து எட்டு ஒன்பது
12: எட்டு ஒன்பது
17: இரண்டு மூன்று
12: இரண்டு மூன்று
17: ஐந்து ஆறு. நன்றி
12: நன்றி நன்றி மிக்க நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம் நிஷா கடைக்கு.
12: நிஷா வணக்கம். எப்படி காலை போகுது? காலை பொழுது
18: நல்லா போகுது.
12: ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க?
18: நடக்குது. எனக்கு உங்களோட நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு படிக்கிற மாதிரி இருக்கு. சோ ரெண்டும்
12: நீங்க இப்ப படிப்புல மூழ்கிட்டீங்களே என்ன நிஷா? நல்ல விஷயம்.
18: அப்படி கூட இல்ல கொஞ்சம்.
12: என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்றீங்க?
18: நான் படிக்கிறது யூத் அண்ட் சைல்ட் கேர் வொர்க்கர்.
12: நல்ல நல்ல படிப்பு. இது என்னண்டா இப்படி நீங்கள் காட்டலையில் வந்து கதை கேட்க, இப்போ ஒரு ஒரு கிளாஸுக்கு போயிருக்க, இப்போ டான்ஸ் கிளாஸோ சங்கீத கிளாஸோ யோகா கிளாஸோ படிப்போ சொல்லுகின்ற போது கேட்டுக்கொண்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்ன? அடே நாங்களும் இது செய்ய வேணும். அது ஒரு நல்ல விஷயம். அது நாங்கள் தம்பட்டம் அடிப்பதல்ல, மற்றவர்களை ஒரு மறைமுகமாக கொஞ்சம் ஊக்கப்படுத்துகிறோம். அதை நீங்கள் சொல்லி சொல்லிக்கொள்றதுலே இந்த தப்பும் இல்லை, அதை நாங்கள் அலசுறதுலேயும் தப்பில்லை. நன்றி. என்ன இலக்கங்களை?
18: எனக்கு பாடல்கள் மூன்று ஒன்று எட்டு ஆறு இரண்டு. அதோடு சேர்த்து நேயர் கண்ணன் அவரோட மனைவிக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வேன்.
12: நன்றி நன்றி நிஷா. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
19: பெரிய காரணம் நான் காசி நிலம் இருக்கு வாசன்
12: நிலம் காசி. நன்றி. நீங்கள் எப்படி காசி?
19: ஒன்று அஞ்சு மிச்சத்தை நேபிடுங்க. நன்றி சந்தத்துக்கு.
12: நன்றி காசி. சுகமா இருக்கிறீர்கள் தானே?
19: சுகமா இருக்கு சுகமா இருக்கு. நன்றி நன்றி
12: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்தமே வணக்கம்.
20: வணக்கம் மாசன் ரசிகன். எப்படி இருக்கீங்க?
12: நலம் ரசிகன். நன்றி. நீங்கள் நலமா ரசிகன்?
20: நாங்கள் நலமா இருக்கிறேன். இப்ப நான் ஒன்றே அறிவுல வீடு பார்த்தோம் இருக்கேன்.
12: ரசிகன் படிக்கிறது
20: இல்ல இல்ல.
12: என்ன நடந்தது?
20: முன்மாதிரியா இருந்திருக்கலாம்
12: நினைக்கிறேன். அடிச்சிருக்க
20: கொஞ்சம்
12: விளங்கும் கூட அதுக்காக தான்
20: கேக்குறேன். பாட்டி கிபேக்குவா வந்து 59 இடம் இதண்டி இருக்கு. அவங்க மற்ற என்ன பேர் வருதுல அவங்க 9 இடம் வெண்டபடியா. இப்ப 68 இடம் 68 இடம் அவங்களுக்கு வந்து எப்படியும் அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அப்ப அதுவும் கிவே கட்டி என்றபடியா என்ற இதுகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா எங்கட பக்கத்து விட்டு அண்டனால ஒரு நன்மை என்னன்னா 29ஆம் ஆண்டு மட்டும் செய்ய மாட்டோம்னு சொல்லி இருந்தோம். அதால என்னன்னு சொன்னா 3 வருஷம் இருக்கு, அதுக்குள்ளே எதன் மாற்றங்கள் வந்தா வரலாம் நினைக்கிறோம்.
12: சுரேஷ் தர்மா காலையில
20: அதையும் கேட்டுனா நான் அந்த பெருசா எனக்கு கேட்கலாம் போச்சு.
12: ஒரு
20: விஷயம் என்ன, சிவாஜியிட்ட சொல்ல நீங்கள் பெண்கள் தியேட்டர்ல போய் படத்தை சிவாஜியிட்ட படத்தை பார்த்துட்டு அழுதுட்டு வரேன் அத கேட்டு நான் சிறி சிறியன்னு அண்டையை முழுக்க இந்நேரம் முழுக்க வேலை செய்து சிரிச்சு கொண்டிருந்தேன். நன்றி நன்றி
12: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
0: எனக்கு பாட்டு வந்து 3, 8, 3, 8
12: ராஜேந்தர் வேற 2 பாட்டு வெளியில போயிருக்குது.
21: எனக்கு 8, 9, 10, 8, 9, 10, 2, 3, 6.
12: நன்றி வெண்பா. வேலையா வீடா எங்க நிக்கிறீங்க? வீதியா?
21: வீதி
12: வீதியில் தெரியுது சத்தங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
22: வணக்கம் வாசன், நான் பவான் கேக்குறேன், எப்படி இருக்கீங்க?
12: நலம் பவான். பவான காணையில கிணாலும்
22: நிகழ்ச்சியில்
12: அடுத்த நீர் வணக்கம்.
23: வணக்கம் தவம்.
12: தவம் சொல்லுங்கள்.
23: 1, 2, 3, 4, 8, 9. பெரிய பெரிய தகவல் எல்லாம் ஒரு நாளும் கைது பண்றாங்க, கைது ஒரு நாளும் கைது மஞ்சள் காய காட்டி போட்டு வெள்ள வீட்டு சோட்டோட கொண்டு போறாங்க.
12: தவம் இலங்கையில சூரியன் உதிக்குதோ இல்லையோ ஆனா கைதுகள் நடைபெறுது தினம்.
23: ஒரு நாள் முந்தி எங்களுடைய அப்பாவில தான் பிடிக்கிறோம், எங்களை தமிழ் அப்பாவில தான் பிடிக்கிறோம். இப்ப பெரிய பெரிய தகவல்கள் பெரிய பெரிய அதிர்ச்சியெல்லாம் எல்லாம்
12: அமர்த்துட்டான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
24: வணக்கம், நான் ஜெயந்தி, யூஎஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க நீங்க?
12: நலம் ஜெயந்தி. நன்றி. ஜெயந்தி சங்கர நாராயணன் என்ற ஒரு அழகான பேரும் கூட.
24: எனக்கு வந்து 7, 8, 9, 10, 2, 3.
12: 7, 8, 9, 10. ஜெயந்தி சங்கர நாராயணன் காலை நிகழ்ச்சியில நினைந்து கொள்றது என்ன பெரும்பாலும் நீங்க
24: மாடிக்கு வரணும் அதனால
12: சோம்பேறித்தனத்தாரும்
24: வேலை இருக்கும் இல்லைங்களா எனக்கு, அதனால
12: சமையலறை இப்ப முந்தி ரேடியோ இருந்தது இப்ப எடுத்துட்டீங்களா சமையலர் ரேடியோ?
24: இல்ல இல்ல, நாங்க லொகேஷனே மாத்திட்டோம். இப்ப வந்து முன்ன வந்து ஒக்லஹாமா ஸ்டேட்ல இருந்தோம், இப்ப வந்து ஹியூஸ்டன் வந்துட்டோம்.
12: கேளுங்க.
24: நிகழ்ச்சியில்
12: அடுத்த நேர் வணக்கம்.
25: வணக்கம்
12: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
25: 9, 9, 10, 2, 3, 5.
12: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு அம்மா நேர்களே, 15 நேர்கள் இப்பொழுது வாக்களித்திருக்கின்றார்கள். 11 மணி வரை நீங்கள் வாக்களிக்கலாம். எங்களது 10 பாடல்களையும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கியூபெக் மாகாண தேர்தல் பற்றியெல்லாம் உங்களுடன் அலச அளவலாக இருக்கின்றோம். அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது 10 பாடல்களும் மீண்டும் ஒருமுறை புதிய நேர்கள் பலர் காத்திருப்பீர்கள். உங்களுக்காக 11 மணி வரை உங்களது வாக்குகளை பதியலாம். படிச்ச உள்ள திரைப்படத்தில் பூங்காற்றே இனி போதும் என்னுடல் தீண்டாதே, ரயில் பயணங்களில் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், 3 ஒரு பொன்மானை நான் காண தகுதி மிதவும் ஐதில் என்னை காதலி தரும் பாடல், அடுத்து 4 தங்கைக்கோர் கீதம் தரும், பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும், இலக்கம் 5 டாம் டூம் ஆளியிலே குளிக்கும் அழகே, இலக்கம் 6 பச்சைக்கிளி முத்துச்சரம் உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, இலக்கம் 7 கிளிஞ்சல்கள் தரும் அழகினில் விளைந்தது மலையினில், இலக்கம் 8 தங்கமகன், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை நான் பெண்ணோ, 9 இதயக்கனி நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற, இலக்கம் 10 கோயில் புறா தருகின்ற அமுதே தமிழே அழகிய மொழியே எனது இதே. இவைகள்தான் இன்றைய 10 பாடல்களும். ஓடோடி வந்து உங்களது வாக்குகளை பதிவு செய்யுங்கள். 11 மணியிலிருந்து 12 மணி வரை நிகழ்ச்சியில் பாடல்கள் உங்கள் பாடல்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.
1: 10க்கு 10 உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம். கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை 10க்கு 10.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா Jewelers.
5: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365 தவராஜா.
6: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
12: அது ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து கண்ணன் விருப்பத்தில்.

0: நேர்களை, கியூபெக் மாகாண பொது தேர்தல் முடிவுகளின்படி பிரிவினைவாத கொள்கை கொண்ட பார்ட்டி கியூபெக் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கின்றது. அக்டோபர் 5, 2026 அன்று நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலில் பால் சைன் பியர் பிளமண்டோன் தலைமையிலான பிக்யூ கட்சி பெரும்பான்மைக்கு தேவையான 64 இடங்களை விட சற்று குறைவாக 59 இடங்களை கைப்பற்றி சிறுபான்மை அரசை இப்போது அமைக்க இருக்கின்றது. நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுகின்றேன். வாக்களிப்பு மாற்றத்துக்கு ஒரு செல்வம் நினைக்கிறேன். 2, 3, 5, 7, 8, 9
0: நன்றி ஸ்ரீராம்.
1: நன்றி. உங்களுடைய அரசியல் அந்த சிபிஎஸ் சம்பந்தமானதுக்கு பார்த்துக்கொண்டிருக்கேன்.
0: தொடர்ந்து வரும். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: இனிய வணக்கம், நான் விஜய் அழைக்கிறேன்.
0: விஜய் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். நாங்க உங்களோட குரலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். தொடர்ந்து என்ன பிரச்சனை இருந்தா கடையிலும் கதரம் கிடந்த அது நேரத்துல வீட்டிலும் கதரம், ஆனால் வர முடியவில்லை.
0: திரும்ப
2: தொந்தரவால்
0: அந்த அதை திரும்ப சொல்லுங்க. அந்த
2: இல்ல, வீட்டிலையும் கதரும் கடையிலையும் கதரும் உங்களோட குரல், ஆனால் எங்கட குரல் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த நான் கிடைக்கும்.
0: விஜய் வரோம், நன்றி. வந்து இப்படி நான் இருக்கிறேன் ஐயா என்று காட்டிட்டு போகணுமே.
2: நிச்சயமா நிச்சயமா. பட் நீங்க அந்த முதல் ஆரம்பிக்கல சொன்னமே அந்த எண்ணம் என்றத வந்து நான் 100% அக்செப்ட் பண்ணுவேன். அந்த எண்ணம் எண்ணம் சொன்னா அது எண்ணத்துக்கு மேலால எங்களுக்கு நடக்கும். அது கனவீர் வந்து அதை கவலையினமா கோட்டை விட்டுருவோம்.
0: நீங்க கடும்
2: நானும் மகளும் இருந்தாங்க. அப்ப அவகம் அவகம் அதை வடிவா கேட்டு வந்திருந்தோம். நானும் விளங்கப்படுத்தினேன். எனக்கு
0: இது மிக முக்கியம். என்னண்டா, நாங்க கேட்க இப்படியான விஷயங்களை பக்கத்துல இருக்கிற தங்கள பிள்ளைகள் கேட்டா இன்னொரு எல்லா தந்தைமாருக்கும் என்ன விருப்பம் என்றா, தாங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதை விட மூன்றாம் நபர் ஒருவர் நல்ல தகவலை பொது வழியில் சொல்லுகின்ற போது அது அந்த தந்தைக்கு ஒரு போனஸ் பாயிண்ட். பாத்தியா, நான் சொன்னதா அந்த மாமா இன்றைக்கு காட்டலியில
2: சொல்றேன். நிச்சயமாக. என்னுடைய பாடல் திரை வந்து 10, 9, 3
0: 10, 9, 3 நன்றி.
2: நன்றி அண்ணா, மிக்க நன்றி.
0: ஆமாம், நேரம் 10:56. இது சென்னை நிர்மலா விருப்ப பாடல் ஒன்று இப்போது ஒலிக்க இருக்கின்றது. அதை தொடர்ந்து நாங்கள் செய்தி அறிக்கைக்கு செல்வோம். செய்தி அறிக்கைக்கு பின்னர் 10:10 நிகழ்ச்சி இடம்பெறும். இந்த கியூபெக் மாகாண சபை கியூபெக் மாகாண பொது தேர்தல் முடிவுகள் இப்போது பலரை பல்வேறு விதமான அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருப்பது மட்டுமல்ல பல சிந்தனைகளுக்குள் ஆட்படுது. ரசிகன் ஸ்ரீராம் போன்றோர்களது அந்த ஒரு தவிப்பு, ஒரு சின்ன மெனக்கிலேசம் அவர்களது கதைகளில் வெளிப்பட்டது. கியூபெக் மாகாணத்தில் வருகின்ற காலங்களில் பிரிவினை வாதம் தொடர்பான பல்வேறு சிந்தனைகளுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வழிவகுக்குமா என்ற மிகப்பெரிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எப்போதுமே கனடாவுடன் இணைந்திருப்பதைத்தான் கியூபெக் மக்கள் விரும்புவார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறு தான் வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது அதற்கு கொஞ்சம் மாறுதலாக ஒரு பிரிவினைவாத கட்சிக்கு வாக்களித்து அதை அரியணை ஏற்றியிருக்கின்றார்கள் கியூபெக் மக்கள் என்றால், மக்களது சிந்தனைகள் எண்ணங்கள் ஒருபோதும் ஒன்றாக இருப்பதில்லை. காலங்களும் நேரங்களும் அதை மாற்றியமைக்கக்கூடும். பல்வேறு புறச்சூழல் காரணிகள் மற்றும் உள்சூழல் காரணிகள் எல்லாம் இவற்றுக்கு வித்திடும். இப்படி ஒரு புறச்சூழல் காரணிகளால் கியூபெக் மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா என்ற ஒரு சந்தேகம் இப்போது எழுகின்றது. இப்போது இடம்பெற்ற இந்த அரசியல் தேர்தல் முக்கிய தேர்தலிலே பார்ட்டி கியூபெக்வா 59 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. லிபரல் கட்சி 40 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி 19 ஆசனங்களையும் கியூபெக் செலிடோர் கட்சி 9 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்ற இந்த வேளையிலே லிபரல் கட்சி மார்க்கானி தலைமையிலான, மார்க்கானி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் கொண்டவர், ஆளுமை கொண்டவர், உலகத்தில் பல்வேறு விதமான சம்பவங்களில் முத்திரை பதித்திருக்கக்கூடியவர், தனது நேர்த்தியான ஆளுமை மூலம் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து கொண்டிருப்பவர், நோபல் சமாதான நோபல் பரிசுக்கான பரிந்துரைகளில் மார்க்கானியின் பேரும் ஒரு முதல் 5 பேரின் பட்டியலில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே கியூபெக் மாகாண பொது தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் பலருக்கும் ஒரு அதிர்ச்சியை அல்லது ஒரு உணர்வலைகளை தோற்றுவித்திருப்பது வியப்புக்குரியதல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இது கூட ஒரு சிறிய சலசலப்பாக இருக்கலாம், ஆனால் காலங்கள் சரியான பதிலை தரலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இது சென்னை நிர்மலாவின் விருப்பப்பாடு.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலே வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆரோக்கிய நிலையில் உள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 10 பேர் கொண்ட விசேட வைத்தியர்கள் குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2026 4.4% வளர்ச்சியடையும் என உலக வங்கி கணித்துள்ளதோடு 2026 முதல் பாதியில் பொருளாதாரம் 4.7% வளர்ச்சியடைந்து நெருக்கடிக்கு முந்தைய 2018 நிலையை மீண்டும் எட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டின் வறுமை வீதம் இன்னமும் 16.9% காணப்படுவதோடு பொருளாதார மீட்சியின் பலன்கள் அனைத்து மக்களையும் சமமாக சென்றடையவில்லை என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் இன்று முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கெதிராகவும் குறித்த சட்ட மூலத்தை உடனடியாக மீளப்பெறுமாறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி இன்று பத்திரமுலையில் நாடாளுமன்ற சுட்டுவட்டத்திற்கு அருகில் அடையாள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. 2 நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் பயணங்களை எளிதாக்கவும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. தமிழக அரசின் நிர்வாக கட்டமைப்பில் 3 IAS அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக கூறி பேரணியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி உட்பட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இன்று கைது செய்யப்பட்டனர். இந்தியாவின் முதலாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கடற்படை ஆதரவு கப்பலான சூர்யாவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று விசாகப்பட்டினத்தில் அறிமுகப்படுத்தினார். கியூபெக் மாகாண தேர்தலில் பிரிவினைவாத கொள்கையை முன்வைக்கும் கியூபெக்வா கட்சி அதிக ஆசனங்களை பெற்று சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கவுள்ளது. கட்சித் தலைவர் போல் செயின்ட் பியர் பிளேமண்டோ புதிய மாகாண முதல்வராக பதவியேற்கவுள்ளார். ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் உள்ள பிளேக் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றிய பெண் ஒருவர் மர்மமான நிமோனியா பாதிப்பினால் உயிரிழந்த நிலையில் அங்கு பிளேக் நோய் பரவியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களை கனடா உன்னிப்பாக கவனித்து வருவதாக சுகாதார அமைச்சர் மாஜோரி மிச்சல் தெரிவித்திருக்கின்றார். டொரண்டோ நகர முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவ் போட்டியாளர் பிராட்ஃபோர்டை விட முன்னணியில் இருப்பதாக புதிய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றது. அண்மையில் முடிவு செய்த மற்றும் முடிவெடுக்க முனைந்த வாக்காளர்களில் ஒலிவியா சாவுக்கு 48% ஆதரவும் பிராட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவும் கிடைத்துள்ளது. கிறிஸ் அலெக்சாண்டர் 9% ஆதரவோடு 3வது இடத்தில் உள்ளார். சவுதி அரேபியாவின் ஜிசான் மற்றும் நஜ்ரான் விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதோடு விமான நிலைய கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி ஆதரவு படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ஹூத்திகள் சவுதி விமான நிலையங்கள், எண்ணெய் நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகளை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யமன் அரசாங்கத்தின் படைகள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மோகா துறைமுக நகரை ஹூத்தி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக அறிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து செங்கடலையும் ஏடேன் வளைகுடாவையும் இணைக்கும் முக்கிய கடல்வழியான பாப் அல் மேண்டப் நீரிணைக்கு அருகே முக்கிய நிலைகளில் இருந்து ஹூத்திகளை வெளியேற்றும் நோக்கில் அரசப்படைகள் பாரிய அளவிலான தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் முன்னாள் வெளிநாட்டு உளவுத்துறை தலைவரான ஆகஸ்ட் ஹேனிங் உளவு மற்றும் அரசு ரகசியங்களை கசியவிட்டதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளாா்.

ஆமாம் நேர்களே, வாக்களிப்பதற்காக இப்போது இணைந்திருக்கின்ற நேர்கள் வாக்களிக்க முடியாமைக்கு மனம் வருந்துகிறோம். நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்களை தரவரிசைப்படுத்தி விட்டோம். ஆகவே காத்திருங்கள், பல நேர்கள் காத்திருக்கின்றீர்கள் வாக்களிப்பதற்காக. நீங்கள் இயன்றளவு 11 மணிக்கு முன்னர் இணைந்து கொண்டு வாக்களிப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஏற்கனவே அனைத்து பாடல்களையும் செய்தி இடம்பெறுகின்ற போதே பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு விட்டன. இனி நீங்கள் வாக்களித்தால் அவற்றை நாங்கள் மீண்டும் தரவரிசைப்படுத்த வேண்டி ஏற்படும். அதனால் மீண்டும் நேரம் எடுக்கும். இதன் காரணமாக நிகழ்ச்சி கொஞ்சம் பின்னுக்கு போய்விடும் என்ற வகையிலே காத்திருங்கள். வருகின்ற காலங்களில் நீங்கள் இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். இப்பொழுது நேரம் சரியாக 11:10 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.

0: தமிழ் எச்டியின் விடியல்.
1: உங்கள் வாக்கு எதற்கு?
2: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
1: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
1: 10க்கு 10.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நிகழ்ச்சியிலே நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு இப்போது ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் 4164446 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து வாக்களித்த நேர்கள் சத்யா, என் எஸ் தவம், மதி, இதயன், மதன், கதன், கண்ணன், நிஷா, காசி, ரசிகன், தாரணி, பின்பா, பவான், தவம், ஜெயந்தி, சிவலிங்கம் மற்றும் ஸ்ரீராம் விஜய் ஆகியோர்களது வாக்களிப்பின் அடிப்படையிலும், அதேவேளை எங்களது நிகழ்ச்சியிலே ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த சாந்தா, சந்திரசேகரம் மற்றும் குமுதா, உதயா, டி சுந்தரலிங்கம், ஜோ ராகவன், ஜீவா சின்னா, பேர்னாட்ஸா எஸ் செல்வம், ஜூலியஸ் வின்சென்ட் இவர்களது வாக்களிப்பின் அடிப்படையிலும் பாடல்கள் இப்போது தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நிகழ்ச்சியிலே 4ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது தங்கைக்கோர் கீதம் தருகின்ற பாடல். தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் எஸ்பிபி மற்றும் சசி ரேகா ஆகியோரது குரல்களில் ஒலிக்க காத்திருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தற்போதைய 10க்கு 10 நிகழ்ச்சியினிடையே பல்வேறு விதமான விடயங்களையும் அவ்வப்போது உங்களுக்கு வழங்கி கொண்டு இணைந்திருக்கப் போகின்றோம். ஏற்கனவே இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்த செய்தியை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். நேற்றைய தினம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசும், இன்றைய தினம் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை, ஒரு கனடாவிலிருந்து டொரண்டோவின் போலீஸ் உயர் அதிகாரி மீது போதையில் வாகனம் செலுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. டொரண்டோவில் போலீஸ் வாகனத்தில் சாரதி ஆசனத்தில் தூங்கிய நிலையில் கண்டறியப்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது போதையில் வாகனம் செலுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 51 வயதான மைக்கேல்ஸ் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எக்லிங்டன் அவென்யூ மற்றும் லே டிரைவிங் சந்திப்புக்கு அருகில் போலீஸ் அடையாளங்களற்ற உத்தியோகபூர்வ வாகனத்தில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரால் இவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். நேர்களே, போலீசாரே இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களுக்கு எந்தளவு அச்சுறுத்தல் என்பதை, எந்தளவு சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். போதையில் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மிகப்பெரிய தவறு, சட்ட விரோதமானது என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த தகவல்.

0: நேர்களே, பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் வழங்குகின்ற ஆதரவுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நேர்கள் 11 மணி பின்னரும் வாக்களிக்க வேண்டும் என்று பல நேர்கள் அழைத்தார்கள். உண்மையில் 11 மணிக்கு பின்னர் வாக்களிக்க முடியாது. வாக்களிக்க வழங்கினால் அது எங்களது நிகழ்ச்சியின் அந்த அறத்துக்கு கொஞ்சம் மாறாக மாறிவிடும். ஆகவே உங்களது வாக்களிப்பு சில வேளைகளில் எங்களது தரவரிசை பட்டியலை கூட மாற்றலாம். அது எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்ற வகையில் தயவு செய்து இனிமேல் வருகின்ற நாட்களிலே நீங்கள் 11 மணிக்கு முன்னரே இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை வழங்க வேண்டும். உங்களது வேலை பழுக்கள் பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் குறித்த நேரத்துக்கு வர முடியாமல் போனது புரிகிறது என்றாலும் இன்று உங்களது அந்த ஆதரவுக்கு நன்றி. வருகின்ற காலங்களில் நீங்கள் நிகழ்ச்சிகளில் 10 மணி தொடக்கம் 11 மணி வரை இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் உண்மையில் வாக்களிக்க வேண்டும் அல்லது உங்களது வாக்குகளை செலுத்தியே ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களது ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக சென்று இப்போதும் நீங்கள் வாக்களிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 11 மணி 21 நிமிடம்.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647

நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சி. பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஒன்பதாவது இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடலுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். ஒன்பதாவது இடத்தை பிடித்தொழிக்கின்றது கிளிஞ்சல்கள் திரைப்பட பாடல். எங்களது பட்டியலில் இலக்கம் ஏழில் இடம்பெற்றிருந்தது. எஸ்பிபி குரலில் அந்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த பாடலுக்கான இசையினை டி ராஜேந்தர் வழங்கியிருந்தார். கிளிஞ்சல்கள் திரைப்படத்தில் அவரது இசையில் தான் பாடல்கள் வெளியாகியிருந்தன. அதனால் தான் அந்த பாடல்களை கொண்டு வந்திருந்தோம். மிக நல்ல பாடலாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். என்றாலும் அது ஒன்பதாம் இடத்தை ஓடி பிடித்திருப்பது ஆச்சரியம்தான். அது அடிக்கடி ஒளிபரப்பாகாத பாடல்கள் அப்படித்தான். நேர்களது மனங்களில் ஒட்டுவதில்லை என்பதனால் அது கொஞ்சம் பின்னுக்கு போகும். அப்படித்தான் அந்த பகல் என்றும் இரவென்றும் அந்த பாடல், தங்கை கூறுகீத திரைப்பட பாடலும். இப்போது கனடா பிரதமருக்கு ஒரு அடுத்த தலையீடு ஏற்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள் நேர்களே. கியூபெக் மாகாணம் காரணமாக, கியூபெக் மாகாணத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் பிரிவினவாத கட்சி ஒன்று வெற்றி பெற்றுள்ளதால் கனேடிய பிரதமர் மார்க்கானிக்கு புதிய தலைவலி ஒன்று உருவாகி இருப்பதாகவும், கியூபெக் மாகாண தேர்தலில் பார்ட்டி கியூபெக் எனும் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கின்ற இந்த நிலையிலே, ஒரு பிரிவினைவாத கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி கியூபெக்கு கனடாவிலிருந்து சுதந்திரம் வேண்டும் என குரல் கொடுத்து வருகின்ற ஒரு கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்சியின் வேட்பாளர் போல் சென்பியர் புளோமண்டன் என்பவர், இவர் பிஎஸ்எஸ்பி என்று அழைக்கப்படுபவர். இதற்கிடையில் ஏற்கனவே அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து தனிநாடாவது தொடர்பில் வாக்கெடுப்புகளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில், அதே கொள்கைகளை கொண்ட இந்த பிக்யூ கட்சி கியூபெக்கில் வெற்றி பெற்றுள்ளதால் அது கனடாவின் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கலாமா என்ற சந்தேகங்கள் இப்போது எழுந்திருக்கின்றது. அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து பிரிவது தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே கனடா பிரதமருக்கு தலைவலியை உருவாக்கியுள்ள நிலையில், இந்த பிக்யூ கட்சி வெற்றி பெற்றால் கார்னிக்கு புதிய தலைவலி ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கியூபெக் மக்கள் பொதுவாக பிரிந்து செல்வதை ஒருபோதும் விரும்பவில்லை என்றாலும் ஆச்சரியம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு இவர்கள் ஒரு பிரிவினைவாத கட்சியை இப்போது தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வினாவாக மாறியிருக்கின்றது. 59 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். லிபரல் கட்சி 40 ஆசனங்களை பெற்றிருக்கின்ற நிலையிலே இப்போது 64 ஆசனங்கள் பெற வேண்டிய நிலை. இன்னொரு கட்சியை தனக்கு இணையாக கூட்டு சேர்த்து கொண்டு அது ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் காணப்படுகின்றன. குறிப்பாக ஹியூபெக் சொலிட்டர் என்ற கட்சி அவர்களுக்கு சில வேளைகளில் அதொரு இடதுசாரி ஆதரவுடன் அரசியல் பலத்தை தக்க வைத்திருக்கின்றது. இது ஆளுங்கட்சியுடன் இணைந்து அவர்களுக்கு ஒரு வலுவான ஆதரவை கொடுக்கலாம் என்று நம்பப்படுகின்ற வேளையில், இப்போது கியூபெக் மாகாணம் தொடர்பான புதிய தலைவலி ஒன்று மார்க்கானிக்கு மட்டுமல்ல கனேடிய மக்களுக்கு தொட்டியிருக்கின்றது.

அந்த பாடலில் நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 11:31 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களே, 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 சுவையான பாடல்கள் தொடர்ச்சியாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். 1 வரை எங்களது நிகழ்ச்சி வானவிலுடன் தொடர இருக்கின்றது. அது மட்டுமல்ல நேர்களை, இப்பொழுது கனேடிய பிரதமருக்கு நோபல் பரிசு கிடைக்குமா என்ற ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் கட்டியிருக்கின்றது. மார்க்கானி ஃபார் நோபல் பிரைஸ், கனடா பிரதமர் மார்க்கானிக்கு நோபல் பரிசு கிடைக்கலாம் என்ற செய்திகள் இப்போது தடல் புடலாக வெளியாகி இருக்கின்றன. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் சீரடையுமானால் கனடா பிரதமர் மார்க்கானிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்ற வேளையில், தன்னை தவிர வேறு யாருக்கும் நோபல் பரிசு கிடைத்தாலும் அது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது என்ற டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் நெல்சன் வைஸ்மேன் என்பவர் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார். அதுவும் மார்க்கானிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மேலும் மோசமடையலாம். இந்த மாதம் அக்டோபர் 9 இந்த அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு என தெரிய வந்துவிடும். இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்காக 287 பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில், அவற்றில் 208 தனிநபர்களின் பேர்களும் 79 அமைப்புகளின் பேர்களும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது மருத்துவம் இயற்பியலுக்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன. நாளைய தினம் மறுநாள் என்று தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இரசாயனவியல், அதேபோல் இந்த இலக்கியம், சமாதானம் என்று பல துறைகளுக்கு இந்த பரிசுகள் தொடர்ச்சியாக, ஏற்கனவே மருத்துவம் பௌதிகவியலுக்கு வழங்கப்பட்டு விட்டது, இன்னும் இரசாயனவியல் இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது, இலக்கியம் இருக்கின்றது, சமாதானம் இருக்கின்றது. யாருக்கு இந்த பரிசுகள் என்பதை உலகம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் 8 இடத்தை பிடித்தொழிக்கின்றது பச்சை கிளி. முத்துச்சரம் தருகின்ற பொம்பே ஏசுரி மற்றும் குழுவினர் குரல்களில் இந்த பாடல் எங்களது பட்டியலில் இலக்கம் 6 இடம்பெற்றது.

நேர்கே, ஐரோப்பிய நாடுகள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. ஐரோப்பிய பொருளாதார சமூகம் என்ற மிகப்பெரிய சமூகம் உருவாகி இப்போது 27 நாடுகள் அங்கம் வகிக்கின்ற அந்த சமூகத்துக்குள் பல்வேறு விதமான சிக்கல்கள், பிச்சல் பிடுங்கல்கள் இப்போது ஆரம்பமாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு ராஜ்யம், யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு ராஜ்யம் பல்வேறு நாடுகளாக பிளவு புறுமா என்ற ஒரு சந்தேகமும் இப்போது வலுப்பெற்றிருக்கின்றது. அது 4 நாடுகளாக பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். வேல்ஸ் என்றும், ஸ்காட்லாந்து என்றும், இங்கிலாந்து என்றும், வட அயர்லாந்து என்றும் எதிர்காலத்தில் அது பிரியக்கூடுமா என்ற ஒரு சின்ன குழப்பம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் இப்போது பல்வேறு விதமான சமூக பொருளாதார அரசியல் பிணக்குகள் சூடுபிடித்திருக்கின்றன. குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் அங்கே தலை விரித்தாடுகின்ற வீட்டு பிரச்சினை இப்போது கடும் அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிரான கடும் போராட்டங்களை முடக்கிவிட்டிருக்கின்றது. அதேபோல் பிரான்சில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த, வேலையின்மை சார்ந்த, கல்வி சார்ந்த மாணவர் போராட்டங்கள் என்று பல பிரச்சனைகள் அங்கு இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையில் ஜெர்மனியில் வெளிநாட்டுத்துறை உளவுத்துறை அமைப்பான பிஎன்டியின் முன்னாள் தலைவர் ஆகஸ்ட் ஹனிங் தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்தல் குற்றச்சாட்டின் கீழ் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகஸ்ட் ஹனிங் 1998 வரை ஜெர்மனியில் பிஎன்டி உளவுத்துறை அமைப்பில் பணியாற்றி வந்தவர். அரச ரகசியங்களை வெளிநாட்டு உளவுத்துறைக்கு கசிந்தது, தேச துரோக உளவு வேலை பார்த்தது, ரகசிய தகவல்களை பெற்றது போன்ற குற்றச்சாட்டுகள். அதேபோல் இவரது உதவியாளராக பணியாற்றிய உதவியாளரும் தேச துரோகத்துக்கு உடந்தையாக இருந்ததாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எந்த நாட்டுக்காக இந்த உளவு வேலை பார்க்கப்பட்டது என்பது குறித்து இதுவரை ஃபெடரர் வழக்கு பதிவு அலுவலகம் இன்னும் தகவல்களை வெளியிடவில்லை என்றாலும், ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான பொருளாதார அரசியல் பாதுகாப்பு சவால்கள் இப்போது இடம்பெற்று வருவது மட்டும் அனைவரும் அறிந்தது. குறிப்பாக டீசல் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது, அவசர கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதேபோல் ஏழைகளின் வாழ்வாதாரம் பல அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 50 மில்லியன் ஐரோப்பியர்கள் உணவு அல்லது வீட்டுக்கான வசதி இல்லாததை இப்போது அனுபவித்து வருகின்றார்கள். வெப்ப வசதி இல்லை என்ற, வீட்டுக்கான வெப்ப வசதி இல்லை என்ற பெரும் குறைபாடுகளை தெரிவித்திருக்கின்றார்கள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நீடித்து வரும் நிலையில் பிற ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்கள், இணைய தாக்குதல்கள் என்பது தொடர்ந்து இவர் தொடர்கதையாக இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் தங்களது இராணுவ பலத்தை அதிகரிக்கவும் ஆயுத கொள்முதலுக்கு தங்களின் பட்ஜெட்டில் பெரும் தொகையை ஒதுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றது. அமெரிக்கா ஐரோப்பிய பொருளாதார சமூகம் மற்றும் நேட்டோ தாபனம் போன்றவற்றை புறமுதுக்கி வருவதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் சூடான் போன்ற நாடுகளில் நிலவும் உள்நாட்டு போர்கள் காரணமாக 2015 ஆண்டை போல மீண்டும் ஒருமுறை லட்சக்கணக்கான அகதிகள் ஐரோப்பாவுக்குள் நுழையக்கூடும் என்ற ஒரு அபாய நிலை இப்போது மீண்டும் தலைதூக்கி இருக்கின்றது. அதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியம் இதை கட்டுப்படுத்த கடுமையான புகலிடக் கொள்கைகளையும் எல்லை கட்டுப்பாடுகளையும் அமுல்படுத்தி வந்தாலும் அதை மீறி பல்வேறு விதமான புகலிடக் கோரிக்கையாளர்கள் தொடர்ந்து ஸ்பெயின் ஊடாக இருக்கக்கூடிய ஜிப்ரால்டார் நீரிணை மற்றும் மத்திய தரைக்கடல் ஊடாக தொடர்ச்சியாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து கொண்டிருப்பது பெரிய நெருக்கடிகளை தோற்றுவித்திருக்கின்ற அதேவேளை பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வால் அதிருப்தி அடைந்துள்ள மக்களை கவர பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் தீவிர வலதுசாரி மற்றும் மக்கள் செல்வாக்குமிக்க கட்சிகள் ஆட்சியை நோக்கி முன்னேறி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் அங்கு வாழும் புலம்பெயர்ந்த மக்கள், முஸ்லீம்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு எதிரான இதவாதம் மற்றும் வெறுப்பு பேச்சுகள் இப்போது அதிகரித்திருக்கின்ற இந்த வேளையில் நேர்களே, ஐரோப்பாவில் தட்ப வெப்பநிலை மாற்றம், பாரிய சுகாதார பாதிப்புகள் என்பன மிகப்பெரும் சவால்களை இப்போது ஏற்படுத்தியிருக்கின்றது. ஐரோப்பாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கோடைகால 40 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் கொளுத்தியதால் மக்கள் ஆயிரக்கணக்கில் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல உயிரிழக்கவும் செய்தார்கள். கொசுக்கள் மூலம் பரவக்கூடிய வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பு பிரான்ஸ், ஜெர்மனி உள்பட்ட 12 ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக சொல்லப்படும் அதே வேளை, இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைப்பதாக இப்போது ரஷ்யாவில் கொள்ளை நோய் என்ற புதிய நோய் ஒன்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பில் உலக நாடுகள் முழுவதும் இப்போது ரஷ்யாவின் சைபீரியாவின் அந்த ஆய்வு கூட கொள்ளை நோய் பரவல் விடயத்தில் மிகப்பெரிய கண்காணிப்புடன் அவற்றை உற்று நோக்கி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கொள்ளை நோய் பரவிவிட்டால், அதுவும் ரஷ்யாவை தாண்டி பிற நாடுகளுக்கு சென்றுவிட்டால் ஐரோப்பிய நாடுகள்தான் முதலில் அதிகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் இப்போது மேலிருந்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தொழிக்கின்றது டாம் டூம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிச்சரன்
குரலில் இந்த பாடல்.

நேர்களை, கிளீன் ஸ்ரீலங்கா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது என்று பார்த்தால், பொருளாதார வளர்ச்சி இலங்கையின் பொருளாதாரம் கடுமையான நெருக்கடிகளில் இருந்து மீண்டும் முக்கியமான மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதை நான் சொல்லவில்லை, உலக வங்கி சொல்லியிருக்கின்றது. உலக வங்கி மற்றும் மத்திய வங்கியின் சமீபத்திய அக்டோபர் மாதம் 2026 அறிக்கையின்படி இலங்கையின் பொருளாதாரம் 2026 4.4% வளர்ச்சி அடையும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற நம்மவர்களுடன் நீங்கள் பேசினால் தெரியும், இலங்கை இப்போது பல விடயங்களில் முன்னேறி வருவதாகவும், இலங்கை முன்பிருந்ததை விட நன்றாக வந்துவிட்டதாகவும், நீங்கள் இருந்தபோது இருந்த இலங்கை அல்ல என்ற பல பேச்சுக்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், காது குளிர கேட்பீர்கள் என்ற வகையில் இப்போது இலங்கை பல வகையில் தனது சமூக பொருளாதார முன்னேற்றங்களை நோக்கி, குறிப்பாக உட்கட்டுமான பணிகளில் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ளுகின்ற தீவிர முயற்சியில் இப்போது ஈடுபட்டு வருகிறது. 2026 முன்பாதியில் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.7% வளர்ச்சியை கண்டு நெருக்கடிக்கு முந்தைய 2018 நிலையை மீண்டும் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மீண்டு வரும் இலங்கை என்ற ஒரு தொனிப்பொருளில் இப்போது பல்வேறு விதமான தொழில்துறைகள், குறிப்பாக தொழில்துறை 7.3% வளர்ச்சியையும், சேவைத்துறை 2.7% வளர்ச்சியையும் சேர்த்து பொருளாதாரத்துக்கு வலுச் சேர்த்திருக்கின்றன. இலங்கையின் பொருளாதாரம் பொதுவாக உலகத்தின் பொருளாதாரம் போல் விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, அதே போல் சேவைத்துறை என்று 3 துறைகளாக கணிப்பிடப்படுகின்றது. அதில் கைத்தொழில்துறை மற்றும் சேவைத்துறை ஆகியவற்றில் வளர்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நல்லதொரு பச்சை விளக்கான அறிகுறியாக, கிரீன் லைட் என்று சொல்வார்கள், அதை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பொருளாதாரம் ஸ்திரமடைந்து வந்தாலும் நாட்டின் வறுமை விகிதம் என்னவோ 16.7% காணப்படுகின்ற அதேவேளை, சர்வதேச நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் அடுத்த கட்டமாக 349 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை பெறுவதற்கான பூர்வாங்க உடன்பாடுகள் இப்போது எட்டப்பட்டிருக்கின்றன. எனினும் சாதாரண மக்கள் மீதான வரிச்சுமை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகியவை இன்னும் இலங்கைக்கு சவாலாகவே இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஊழலுக்கு எதிரான கடுமையான சட்ட அமுலாக்கல், அரசியல் தலையீடுகளற்ற விசாரணைகளற்ற நிதி மோசடிகளை தடுத்தல் போன்றவற்றுக்கு புதிய அரசு அதிகம் முக்கியத்துவம் அளித்து வருவதை நேர்கள் காண்பீர்கள். குறிப்பாக நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகத்துறை என்ற 3 துறைகளும் 3 வலுவாக்கல் என்ற அந்த முறை இப்போது இலங்கையில் மிக கச்சிதமாக தொழிற்பட்டு வருவதாக அரசியல் ஊடக வல்லுநர்கள் பலர் கருத்துக்களை இப்போது பகிர்ந்து வருகின்றார்கள். குறிப்பாக இலங்கை தனது தேசிய நலன்கள் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து அணிசேரா கொள்கையை பின்பற்றி வருவதாகவும், சமீபத்திய நாட்களில் சில முக்கிய கைதுகள், அரசியல் ரீதியான சட்ட நடவடிக்கைகள் மிக வலுப்பெற்று வருவதாகவும், நாளாந்தம் கொழும்பில் இவ்வாறான கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற அதேவேளை, கொழும்பில் வரி அதிகரிப்பு மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வுக்கான போராட்டம் நடத்திய ஜன அறகலைய இயக்கம் அல்லது மக்கள் போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் 6 பேர் சட்டவிரோதமாக கூடியது மற்றும் அனுமதியின்றி ஒளிபெருக்குகளை பயன்படுத்தியது குற்றச்சாட்டுகளின் கீழ் அக்டோபர் மாத ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்த செய்தியும் வெளியாகியிருந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் கடந்த கால குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள், குறிப்பாக பௌத்த பிக்குகள் என்று பலரும் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்ற செய்திகளையும் அவ்வப்போது எங்களது CMR தமிழ் FM ஊடாக, தமிழ் HD ஊடாக நேர்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையிலே நாங்கள் அடுத்து நிகழ்ச்சியில் 6ஆம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எது என்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் வேறொன்றுமல்ல, இதயக்கனி என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தது. அந்த இதயக்கனி திரைப்படத்தில் புலமைப்பித்த பல அருமையான பல பாடல்களை தந்திருப்பார். அதில் இந்த பாடலுக்கு எப்போதுமே புலமைப்பித்தன் எழுதிய வரிகளில் முதல் 10 பாடல்களில் இந்த பாடலில் நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். TMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் இந்த பாடலை கேட்டு பாருங்கள். இந்த பாடல் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியிருக்கின்றார் என்ற உணர்வோடு கேட்டு பாருங்கள். பாடலின் அந்த விருப்பம், பாடல் மீதான ஆர்வம், பக்தி இன்னும் ஒருபடி அதிகரிக்கும்.

0: listening to CMR Tamil HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
3: நேர்களே, பொதுவாக கனடா நுகர்வோர் தொடர்பான விடயங்களில் அவர்களது நுகர்வோரின் பாதுகாப்பில் மிகப்பெரிய அக்கறையுடன் தொழிற்படுவதை நேர்கள் அறிந்ததே. பல்வேறு சிறிய பொருட்கள், மிகச்சிறிய பொருட்கள் தொடக்கம் பெரிய பாரிய பொருட்கள் வரை நுகர்வோர் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதால் பல்வேறு விதமான பொருட்கள் அவ்வப்போது கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் மீளப்பெறப்படுகின்ற முறைகள் நாளாந்தம் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. என்ற வகையில் தான் இப்போது ஹண்டாய் நிறுவனம் தனது மின்சார SUV ரக கார்களின் இரண்டாவது வரிசை இருக்கைகளில் ஏற்பட்டுள்ள மென்பொருள் கோளாறு காரணமாக அந்த வாகனங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கின்றது. இந்த தொழில்நுட்ப குறைபாடு குறிப்பாக காரின் இரண்டாவது வரிசையில் உள்ள பவர் போல்டிங் இருக்கைகள் தானாக மடியும் போது அங்கு மனிதர்களோ அல்லது பொருட்களோ இருப்பதை உணர்ந்து தானாக நிற்கும் தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யவில்லை. இதனால் இருக்கைகள் தொடர்ந்து நகர்ந்து பயணிகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு காயம் ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும், இந்த குறைபாடு காரணமாக அமெரிக்காவில் 5360 வாகனங்களும் கனடாவில் 1460 வாகனங்களும் திரும்ப பெறப்படுகின்றன என்றும், இது முக்கியமாக லிமிட்டெட் காலிகிராஃபி மற்றும் கலிகிராஃபி டிசைன் ஆகிய உயர்ந்த ரக மாடல்களை பாதிக்கின்றது என்றும், ஹண்டாய் நிறுவனம் இதற்கான மென்பொருள் புதுப்பிப்பை இலவசமாக வழங்க உள்ளது என்றும், தகுதியுள்ள வாகனங்களுக்கு இந்த கம்பியில்லா முறை வழியாகவோ அல்லது நேரடியாக ஹண்டாய் டீல் லீடர்ஷிப் மூலமாகவோ சரி செய்யப்படும் என்றும், இந்த மென்பொருள் குறைபாடு சரி செய்யப்படும் வரை இரண்டாவது வரிசை இருக்கைகளை மடிக்கும் வசதிகளை பயன்படுத்தும் போது அங்கு யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துமாறு வாடிக்கையாளர்களை ஹண்டாய் நிறுவனம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு திரும்பப் பெறப்படுகின்ற பல்வேறு விதமான நுகர்வோர் சார்ந்த பொருட்கள் அவ்வப்போது நேர்கள் அவற்றை அறிந்து அந்தந்த இடங்களுக்கு நீங்கள் கொண்டு சென்று வழங்கலாம். உங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் மூலமும் அதை சரி செய்வதற்கு குறித்த நிறுவனங்களுக்கு இப்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் ஐந்தாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது படிச்ச புள்ள.

0: எங்களை குன்னார் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மஹிந்த ஹகந்தகம ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த ஹகந்தகம ஐஸ் போதைப்பொருளுடன் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றிரவு மிரிகான பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு தொகை ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், ஆரம்பகட்ட விசாரணைகளில் மஹிந்த ஹகந்தகம நீண்டகாலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. நேர்களை, மேலும் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இந்த நபர் தொடர்பாக இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாக இருக்கின்றது. என்னவென்றால், இவர் அறகழிய போராட்டத்தின் போது, குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள். அந்த போராட்ட நடவடிக்கைகளின் போது அறகழிய போராட்ட குழுவினருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும், இவரை அந்த வேளையிலே அறகழிய போராட்ட குழுவினர் இடம்பெற்ற அந்த போராட்டங்களின் போது கொஞ்சம் கடுமையாக துவம்சம் செய்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. இவர் அந்த போராட்ட குழுவினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வேளையில் குறித்த குழுவினர் இவருக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு அவை பல ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தன என்ற அந்த செய்தி இந்த செய்தியுடன் இணைந்து வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இந்த வேளையில் நீதிமன்றத்தில் சிவில் உடையில் ஞானசார் தேரர் இப்போது சிறைப்படுத்தப்பட்டிருப்ப செய்திக்கு அடுத்து, இலங்கைக்கு ஜூரியா கொண்டு வரும் கப்பல் ஒன்று கோர்மூஸ் நீரிணையில் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த போதும் இதுவரை விளக்கமறியலில் அவர் நீடித்து வருவதாகவும், அக்டோபர் 16 வரை இந்த விளக்கமறியல் நீடிக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சோகம் தொடர்பான செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் களைகட்டி இருக்கின்றன. குறிப்பாக வீட்டுக்குள் புகுந்து சமையல் துறை விதிவிதையாளர் கொலை என்ற அந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளும் முன்பக்க செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. பல்வேறு விதமான கொரூர சம்பவங்கள் இப்போது இவ்வாறான வடகிழக்கு மாகாணங்கள், இலங்கை போன்ற இடங்களில் வெளியாகி வருகின்றன. அவற்றுக்கான பின்னணிகளை ஆராய்ந்தால் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கின்றது. இலங்கை பொருளாதாரத்தால் மீண்டாலும் மக்களின் வாழ்க்கை இன்னும் மீளவில்லை என்று இலங்கை வங்கி இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. மக்களின் வாழ்க்கையை மீட்டுக் கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அவர்களது மிக பிரதானமான ஒரு இலக்காக இருக்கின்றது. உலக வங்கி மற்றும் IMF போன்றவற்றின் நோக்கமே மக்களின் வாழ்க்கையை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது என்ற வகையில், உலக வங்கி இலங்கை மக்களது வாழ்க்கை தரம் தொடர்பில் ஒரு விசனத்தை, ஒரு கவலையை இந்த வேளையிலே வெளியிட்டிருப்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்து நேர்களே 4 இடத்தை பிடித்தொழிக்கின்ற பாடல் எது என்று ஆர்வமாக இருப்பீர்கள். பாடல் உங்களை நோக்கி வர இருக்கின்றது, காத்திருங்கள்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். கனடாவின் மக்கள் தொகை முந்தைய கணிப்புகளை விட சுமார் 3 லட்சம் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேர்களே, கனடா வரலாற்றில் முதல் தடையாக 2025 மக்கள் தொகை வீழ்ச்சி அடைந்தது என்ற முந்தைய ஆரம்பகட்ட கணிப்புகள் தவறென்றும் தற்போதைய புதிய புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. கனடாவில் தற்காலிகமாக வசித்து வரும் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் வெளியேற்றம் குறித்த முந்தைய தரவுகள் அவர்களின் விசா நீடிப்பு விண்ணப்பங்களை முழுமையாக கணக்கில் கொள்ளவில்லை என்றும் இந்த கனடிய போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி அமைப்பின் புதிய தரவுகளின்படி கனடாவில் முந்தைய கணிப்பை விட 2024 லட்சத்துக்கும் அதிகமான தற்காலிக குடியிருப்பாளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. புதிய மக்கள் தொகை அளவு இந்த 3 லட்சம் மக்கள் தொகை சேர்க்கைக்கு பிறகு ஜூலை 1, 2026 நிலவரப்படி கனடாவின் மொத்த மக்கள் தொகை 41.8 மில்லியனாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரித்திருந்தாலும் கனடாவின் ஒட்டுமொத்த வருடாந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 0.5% குறைந்துள்ளது. இது 1915-16 ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக குறைந்த வளர்ச்சி விகிதம் என்று சொல்லப்படுகின்றது. அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய குடிவரவு கட்டுப்பாடுகளே இந்த மந்தமான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். குறிப்பாக நேர்களே, வளர்முக நாடுகளில் சனத்தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு வீதங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இறப்பு மற்றும் பிறப்பு வீதங்களால் அங்கு பிறப்பு வீதங்கள் உயர்வாக இருப்பதனால் சனத்தொகை தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் பொதுவாக பிறப்பு வீதங்கள் மிக மிக குறைவு. குறிப்பாக இளவயது பிரிவினர் திருமணங்களை தள்ளி போடுவது அல்லது திருமணம் செய்து கொள்வதை தவிர்ப்பது, நாமிருவர் நமக்கிருவர் என்ற கோட்பாட்டின் மூலம் கணவன் மனைவி இணைந்து வாழுகின்ற முறை, குழந்தை பிறப்பை அவர்கள் தள்ளி போடுவது அல்லது ஒரு குழந்தை உடலுடன் அவர்களது குடும்ப கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுவது அல்லது திருமணம் செய்வதில் இளவயது பிரிவினர் காட்டுகின்ற அசமந்த போக்கு போன்றவற்றின் காரணமாக இப்போது கனடா போன்ற நாடுகளில் இயற்கை அதிகரிப்பு வீதம் மிக குறைவாக, குறைவு என்பதை விட அது மறைப்பெருமானத்தை நோக்கி வீழ்ச்சி பெருமானத்தை நோக்கி காணப்படுவதனால் கனடா போன்ற நாடுகள் குடியேற்றக்காரர்கள், குடியேற்றவாசிகள் அல்லது இடம்பெயர்வாளர்கள் மூலம்தான் தனது நாடுகளது சனத்தொகையை அதிகரித்து வருகின்றது. தற்போது கனடா தொடர்ச்சியாக குடியேற்ற கொள்கைகளை கடுமையான இறுக்கமான போக்குகளை கடைபிடித்து வருவதாக சொல்லப்படுவதன் காரணமாக இந்த வருடம் குடித்தொகை அதிகரிப்பு வேகம் மந்த நிலையை அடைந்திருக்கின்றது. மாகாண ரீதியாக பார்க்கும்போது அல்பர்டா மாகாணம் அதிவேக வளர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றது. ஒன்டாரியோ மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்கள் தேசிய சராசரியை விட குறைவான வளர்ச்சியை காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறான நிலைமைகளில்தான் இப்போது ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. கனடாவில் வருகின்ற காலங்களில் டீசல் விலை வரும் மாதங்களில் 1 லிட்டருக்கு $2 கீழ் குறைவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. $2 கீழ் என்றால் இப்போது $2 விட அதிகமாக இருக்கின்றது. அந்த விலை குறைப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் தெரிவதாக சொல்லப்படுகின்றது. எண்ணெய் மற்றும் எரிபொருள் துறை நிபுணரான பீட்டர் லிண்டர் இதை கணித்திருக்கின்றார். அண்மையில் கனடாவில் டீசல் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து லிட்டருக்கு $2 மேல் உயர்வடைந்திருந்ததை அறிவீர்கள். இந்த வகையில்தான் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போதைய பெரல் ஒன்றுக்கு $90 என்ற அளவிலிருந்து சுமார் $85 வரை குறைய வாய்ப்பு இருப்பதாகவும், மத்திய கிழக்கில் பதட்டம் தணிந்து அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கினால் எண்ணெய் விலை $5 முதல் $10 வரை பீப்பாய்க்கு குறைய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கோடைகால பயண சீசன் முடிவுக்கு வந்துள்ளதும் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இருப்பு பெட்டகத்திலிருந்து சுமார் 100 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் சந்தையில் வெளியிட திட்டமிட்டிருப்பதும் இந்த விலை குறைவுக்கான காரணமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற அதேவேளை, தற்போது ஈரானில் பல்வேறு விதமான யுத்த முஸ்தாய்ப்புகளை அமெரிக்கா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருவதாகவும், மேலதிக படையினர் தொடர்ந்து அங்கு குவிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது.

அந்த பாடல் நான்காம் இடத்தை பிடித்தொழி தோய் இந்த நேரம் சரியாக 12:20 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10 to 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களே, இந்த வேளையில் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. மேற்கிந்திய தீவுகள் அணி இப்போது இந்தியாவுக்கு பயணம் செய்து 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 5 T20 போட்டிகளிலும் கலந்து இப்போது விளையாடி வருகின்றது. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி ஹோப் தலைமை விக்கெட் கீப்பரும் அணித்தலைவருமான ஹோப் தலைமையில் இப்பொழுது இந்தியா சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணி 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகளில் கொண்ட தொடர்களில் விளையாடி வருகின்றது. ஏற்கனவே நடந்து முடிந்த ஒருநாள் தொடரை இந்தியா 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கின்ற அதேவேளை T20 தொடர் நடைபெற்று வருகின்றது. இன்று ஆரம்பித்திருக்கின்றது ஒருநாள் போட்டித் தொடர் முடிவடைந்த நிலையில் இப்போது T20 தொடர் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி இன்று முதலாவது T20 தொடர் லக்னோவில் நடைபெற்று வருகின்றது. லக்னோவில் நடைபெற்று வருகின்ற இன்றைய போட்டி நிலவரங்களின்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 171 ஓட்டங்களை 19.1 ஓவர்களில் பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடி வருகின்ற இந்திய அணி இப்போது 10.5 ஓவர்களில் பதினோரு ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 114 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் 58 ஓட்டங்களை 54 பந்துகளில் பெற வேண்டி இருக்கின்றது. மிக இலகுவான ஒரு இலக்கை நோக்கி இந்திய அணி இப்போது துடுப்படுத்தாடி வருகின்றது. மேற்கிந்திய தீவுகளின் அணியின் சார்பில் அணித்தலைவர் மற்றும் விக்கெட் கீப்பர் ஹோப் அரைச்சதம் பெற்றிருந்தார். அவருக்கு துணையாக ரதஃபோர்டும் ஒரு அரைச்சதத்தை குவித்திருந்தார். என்றாலும் இந்திய வீரர்களது துல்லியமான பந்து வீச்சுக்கு முன் அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது போயிருந்தது. இப்போது 172 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி வருகின்ற இந்திய அணியின் சார்பில் சாம்சன் பெருசாக சோபிக்கவில்லை, அபிஷேக் சர்மாவும் சோபிக்கவில்லை. இப்போது ஸ்ரேயஸ் ஐயர் அணியின் தலைவர் 56 ஓட்டங்களுடன் களத்தில் இருக்கின்றார். இஷான் கிஷானும் 26 ஓட்டங்களுடன் களத்தில் ஆடி வருகின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்க தேவையில்லை. இது இந்திய அணிக்கு சாதகமான ஒரு வெற்றியை நோக்கி போட்டி இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது.

0: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit.

நேர்களை பொழுது ஐரோப்பிய பொருளாதார சமூக நாடுகளினிடையே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருப்பதை நேர்கள் அறிவீர்கள். ஸ்பெயினில் பொதுவாக வீட்டு வசதி தொடர்பான போராட்டம் வலுப்பெற்றிருக்கின்றது. அகதிகள் பிரச்சனையும் அங்கு நீடித்து நிலைத்து தொடர்ந்து வருகின்றது. இப்போது பிரான்சில் பல்முனை பிரச்சனைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. குறிப்பாக இங்கே மாணவர்களது போராட்டங்கள் மிக தீவிரமடைந்து வருகின்றது. பணியாளர் பற்றாக்குறை மற்றும் பழுதடைந்த வகுப்பறைகளுக்கு எதிரான போராட்டங்களின் ஒரு பகுதியாக செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான போராட்ட நடவடிக்கையின் போது பிரான்சில் உள்ள உயர்நிலை பள்ளிகளை மறித்து நின்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்ப்பீச்சிகளை பயன்படுத்தினார்கள் என்றும், மாணவர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் பங்கேற்றிருந்தார்கள் என்றும், மார்சை மற்றும் நான்ஸ் ஆகிய நகரங்களில் பெரும்பாலும் அமைதியான முறையில் நடைபெற்ற பேரணிகளில் தேசிய கல்வியை அரசு அளித்து விட்டது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தார்கள் என்றும், துலூஸ் நகரில் நகரின் வழியாக நடைபெற்ற பேரணியில் முன்னணியில் பெற்றோர்கள் கைகோர்த்தபடி நின்றார்கள் என்றும், இது இப்போது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறி வருவதாகவும், அதை எவ்வாறு இவர்கள் கையாளப் போகின்றார்கள், அதை வெற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்ற பல கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. பிரான்சில் எமானுவேல் மெக்ரோன் 2017 தொடக்கம் ஆட்சி புரிந்து வருகின்றார். அவரது இந்த ஆட்சியில் இது மிகப்பெரிய சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. பல சவால்களை முறியடித்த எமானுவேல் மெக்ரோன் இந்த பிரச்சினை மாணவர் போராட்டத்தை எவ்வாறு வெற்றி கொள்ள இருக்கின்றார் என்பதுதான் இப்போது சர்வதேசம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற விடயம். இப்பொழுது நேரம் 12:27. 10:10 நிகழ்ச்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் இது என்பது

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
5: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
4: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

கலைஞர்களை சீன குடியரசில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அண்மை காலங்களில் இடம்பெற்று வருகின்ற வேளையிலே இப்பொழுது முதல் தடவையாக பாலின சமத்துவத்தை மதிப்பிடும் வருடாந்திர உலகளாவிய அறிக்கையில் 145 பொருளாதாரங்களில் முதல் 100 இடங்களுக்குள் சீனா ஒரு தசாப்த காலத்துக்கு பிறகு மீண்டும் இடம் பிடித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட சர்வதேச இலாப நோக்கற்ற அமைப்பான உலக பொருளாதார மன்றம் WEF வெளியிட்ட 2026 ஆண்டுக்கான உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையின்படி 2025 சீனா தனது பாலின இடைவெளியில் 69.9% ஈடு செய்துள்ளது என்றும், இதன் மூலம் முந்தைய ஆண்டில் 103 இடத்தில் இருந்த சீனா 96 இடத்திற்கு முன்னேறியுள்ளதுடன் அதன் குறியீட்டு மதிப்பில் 1.3% அதிகரிப்பையும் பதிவு செய்திருக்கின்றது. 2016 ஆண்டில் 99 இடத்தை பிடித்திருப்பதற்கு பிறகு சீனா முதல் 100 இடங்களுக்குள் இடம்பெறுவது இது முதல் முறையாகும் என்றும், இந்த ஆண்டில் தென்கொரியா 101, ஜப்பான் 117 மற்றும் இந்தியா 139 இட்ட முக்கிய இந்த பிராந்தியத்தின் சில முக்கிய பொருளாதார நாடுகளை விட சீனா முன்னணியில் இருக்கின்றது. இது இருப்பினும் சிங்கப்பூர் 31, வங்காளதேசம் 79, வியட்நாம் 84 ஆகிய நாடுகளை விட சீனா பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. பாலின சமத்துவம் தொடர்பான பல்வேறு விதமான பிரதிவாதங்கள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்ற வேளையில் சீனாவின் இந்த முன்னேற்றம் அந்த நாட்டின் சமூக முன்னேற்றத்தின் ஒரு குறியீடாக பார்க்கப்படுவதாக சீன மக்கள் தெரிவிக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடிக்கின்றது தங்கமகள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: நேர்களே, கனடாவில் சொந்தமாக வீடு வாங்க இப்போது எவ்வாறு அந்த வீட்டை வாங்க முடியும்? தற்போது வீட்டு விலைகள் சரிவடைந்திருக்கின்ற நிலையிலே சொந்த வீடு வாங்க உங்கள் மாத வருமானத்தில் எவ்வளவு வீதத்தை ஒதுக்க வேண்டும் போன்ற தகவல்கள் சிலவற்றை சில நிபுணர்கள் இப்போது கணித்து வெளியிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் சொந்த வீடு வாங்க வேண்டுமென்றால் உங்கள் மாத வருமானத்தில் 35% முதல் 40% வரை மட்டுமே வீட்டுக்கடன் தவணை கட்டணமாக இஎம்ஐ ஆக இருக்க வேண்டும் என்றும், பொதுவாக உங்கள் ஆண்டு வருமானத்தில் 5 மடங்கு வரை மதிப்புள்ள வீட்டை பாதுகாப்பாக வாங்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டு வருமானத்தில் 5 மடங்கு விலை கொண்ட வீடு, அதேவேளை மாத வருமானத்தில் 35% முதல் 40% வரை மட்டும் நீங்கள் இஎம்ஐயாக செலுத்தக்கூடிய வரம்பு, சொத்து மதிப்பில் 20% கையில் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், மாத வருமானம் 75,000 என கொண்டால் மாதத்திற்கு 26,000 தொடக்கம் 30,000 வரை நீங்கள் வீட்டுக்காக அது இந்திய ரூபாயில் கணிப்பிடப்படுகின்றது செலவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும், தேவையான முன்பணத்தை நாங்கள் இதற்கு தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக முன்பணமாக நாங்கள் செலுத்துகின்ற போது அந்த முன்பணம் மொத்த வீட்டு பெறுமதியில் 20% முற்பணமாக செலுத்த வேண்டும் என்றும், 6 மாத செலவுக்கான தொகையை சேமிக்க வேண்டும் என்றும், நடப்பில் உள்ள இதர கடன்களை முழுமையாக அடைக்கவும், டவுன் பேமெண்ட்டிற்கான நிதியை திட்டமிட்டு உருவாக்கவும், வழிவகைகளை தேடி வீடுகளை கொள்ளனவு செய்கின்ற போது நல்ல திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் அவற்றை கொள்ளனவு செய்வது மிக முக்கியம் என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக உங்களது மாதாந்த வருமானத்தில் 35% தொடக்கம் 40% வரை வீட்டுக்காக செலவழிக்க வேண்டும். அதற்கு மேல் செலவழிப்பதோ அல்லது குறைவாகவோ செலவழிப்பது பொருத்தமானதல்ல என்றும், எங்களது ஆண்டு வருமானத்தில் 20 மொத்தமாக அந்த வீட்டின் பெறுமதி 20% முற்பணமாக செலுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க வேண்டும் என்றும், ஆண்டு வருமானத்தில் குறிப்பாக 5 வருடங்கள் உங்கள் ஆண்டு வருமானத்தை கணக்கிட்டால் எவ்வளவு தொகை வருகின்றது என்பதை கணக்கிட்டு வீடுகளை கொள்ளனவு செய்கின்ற அந்த முறைகளை தொகைகளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அந்த நிபுணர்களது ஆலோசனை வழங்கப்படுகின்றது.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: நேர்கள் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரன் நிகழ்ச்சியில் அடுத்து முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் நேர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். நிகழ்ச்சியிலே மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கொண்டு வந்திருந்தோம். அந்த பாடல் இலக்கம் மூன்றில் இடம்பெற்றிருந்தது. அதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை தட்டிச் செல்கிறது.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவிக்கும் நேரம். சத்யா, இன்னஸ்தவம், மதி, இதயன், மதன், கண்ணன், நிஷா, காசி, ரசிகன், தாரணி, வெண்பா, பவான், தவம், ஜெயந்தி, சிவலிங்கம், அதேபோல் ஸ்ரீராம், விஜய் ஆகிய நேர்கள் காற்றலை மூலம் இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை அளித்திருந்தார்கள். அவர்களது வாக்குகளின் அடிப்படையில் பாடல்கள் தர வரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பாகியிருந்தன நேர்களே. அதேவேளை எங்களது நிகழ்ச்சியிலே ஃபேஸ்புக் தளம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு தங்களது வாக்குகளை நேர்கள் பதிவிட்டிருந்தார்கள். என்ற வகையில் தங்களது வாக்குகளை பதிவிட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம் டி சுந்தர்லிங்கம் தமது வாக்கினை அளித்திருந்தார். அதேவேளை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பேனார்ட் சாய் செல்வம், ஜூலியஸ் வின்சென், குமுதா உதயா, ஜீவன் சின்னா, சாந்தா சந்திரசேகரம், ஜோ ராகவன் ஆகிய நேர்களும் இணைந்து தங்களது வாக்குகளை பதிவிட்டிருந்தார்கள். அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற மற்றொரு பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே இந்த கனடாவில் வீடு வாங்குகின்ற நேர்கள் பலர் இருப்பார்கள். புதிதாக கனடாவுக்கு வருகை தந்தவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு உதவிக்கான ஒரு தகவல். நீங்கள் இது முட்டு முழுதான தகவல் அல்ல. நீங்கள் வீடு விற்பனையாளர்களுடன் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தின் குறைந்தபட்ச வருமானம் தோராயமாக வருடாந்த வருமானம் 130,000 முதல் 165,000 வரை அமெரிக்கா கனடிய டாலர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எனினும் எந்த மாகாணத்தில் அந்த நகரத்தில் வீடு வாங்குகிறீர்கள் என்பதை பொறுத்து அது மாறுபடலாம் என்றும், ஒட்டுமொத்த சராசரி வீட்டின் விலை தோராயமாக 668,000 டாலராக இப்போது இருக்கின்றது என்றும், இதற்கு வங்கிகளில் கடன் பெற நீங்கள் தகுதி பெற வேண்டுமானால் கனடாவின் கடுமையான தகுதி விதிகளுக்கு உட்பட வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான விலைகள் சொல்லப்படுகின்றது. டொரண்டோவில் 940,000, வன்கூரவரில் 1,099,000, ஒட்டவா 632,000, மொன்றியில் 596,000, ஹல்கரியில் 572,000 என்று ஒரு தோராயமான விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கனடாவில் நீங்கள் கேட்கும் வட்டி விகிதத்துக்கு வங்கி உடனே கடன் கொடுத்து விடாது. அரசாங்கத்தின் விதிகளின்படி உங்களுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதத்துடன் கூடுதலாக 2% வட்டி உயர்ந்தாலும் உங்களால் கட்ட முடியுமா என்று சோதிப்பார். தற்போதைய வட்டி விகிதங்கள் 4.3 முதல் 4.8 வரை இருப்பதால் நீங்கள் தோராயமாக 6.3-6.8 வட்டிக்கு தகுதி பெற வேண்டும். அதேபோல் உங்கள் மாத வருமானத்தில் அதிகபட்சம் 39% மட்டுமே வீட்டின் மோர்கேஜ் சொத்து வரி மற்றும் ஹீட்டிங் செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், லோன், கிரெடிட் கார்டு, பாக்கிகள் மற்றும் வீட்டு செலவுகள் அனைத்தையும் சேர்த்து உங்கள் வருமானத்தின் 44% தாண்டக்கூடாது என்றும் சொல்லப்படுகின்றது. 500,000 வரையான வீட்டுக்கு குறைந்தபட்சம் 5% முட்பணம் தேவை என்றும், 500,000 முதல் 1.5 மில்லியன் வரையிலான வீட்டிற்கு 5% மீதமுள்ள தொகைக்கு 10% முட்பணம் தேவை என்றும், 1.5 மில்லியனுக்கு மேலுள்ள வீடுகளுக்கு தோராயமாக 20% முட்பணம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இந்த புதிதாக வீடு கொள்ளுனவு செய்கின்றவர்கள் இவை தொடர்பாக பல்வேறு விதமான விடயங்களை கவனத்தில் கொண்டு புதிதாக வீடு கொள்ளுனவு செய்ய முற்பட வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் உங்களுக்கு அறிய தந்து கொண்டு, இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் தமிழ் ஹெச்டி அலைவரிசைகளில் பல்வேறு வீட்டு விற்பனையாளர்கள் தொடர்பான விளம்பரங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் கவனித்து அவர்களுடன் கலந்தாலோசித்து இவ்வாறான முடிவுகளை மேற்கொள்ள முடியும்.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் ஹெச்டி, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் ஹெச்டி ரேடியோ. என்ஜாய்.

நேர்கசியமார் தமிழ் எஃப்எம் அலைவரிசை தமிழ் ஹெச்டி அலைவரிசைகளுடாக இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் இவ்வளவு நேரமும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். காலையில் பாடல் விரும்பி கேட்ட நேர்கள், 10க்கு 10 நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் என்று அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக வார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியில் 2 நேர்களது பாடல்கள் மீதம் இருக்கின்றன. 4 நேர்கள் உண்மையில் அவர்களை நாங்கள் இவர்களுடன் இணைக்க இருக்கின்றோம். தவம் விரும்பி கேட்ட ஹரிஹரன் குரலில் ஊதா ஊதா ஊதாப்பு என்ற பாடல் இருக்கின்றது. அதேபோல் சந்திரன் விரும்பி கேட்ட மந்திரன் சொன்னேன் வந்துவிடு என்ற வேதம் புதிது பாடல். இந்த பாடலுடன் ஸ்ரீராம் மற்றும் சிவலிங்கம் ஆகியோரும் இணைந்து கொள்கின்றார்கள். அவர்களும் பாடல்கள் எங்களது தெரிவில் ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இந்த 2 பாடல்களையும் அவர்கள் விரும்பி கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாலை எங்களது நிகழ்ச்சியில் 5 மணி தொடக்கம் 9:30 வரை தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி, மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி என்பவற்றுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அதுவரை இடைவிடா இசை மலை நல்ல பல பாடல்களை எங்களது ஒளிபரப்பில் நீங்கள் கேட்டு மகிழலாம். 24 மணி நேர சிஎம்ஆர் தமிழிஸ்டியின் ஒளிபரப்புடன் நீங்கள் இணைந்திருங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
3: Everlasting Travels and Tours.
2: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
3: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
2: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
3: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
2: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
3: 416-723-7387.
2: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
3: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.
5: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதி. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது newhomecenter.com அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
6: என்ன யோசினே?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
12: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangi kumatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: செங்கல்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
11: Working for you.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள், கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 7-7-5.
2: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547. மற்றும் சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000, 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: ஜி, இப்போ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3-3-4-4 talentaacademy.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமா தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று செப்டம்பர் இன்று அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி ஹவர்லி நியூஸ்.
3: தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவை எதிர்வரும் அக்டோபர் 13 தேதி காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மீனவர் பிரச்சினைக்கு தீர்வுகாண அமைக்கப்பட்டுள்ள இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழுவை உரிய முறையில் புனரமைத்து அதன் கூட்டத்தை விரைவாக கூட்ட வேண்டுமென்று முதலமைச்சர் விஜய் கூறியிருக்கின்றார். கனடாவின் பாதுகாப்பு சோதனை நடைமுறையில் உள்ள குறைபாடுகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி ஒப்புக்கொண்டிருக்கின்றார். டெக்சாஸின் ஃபோர்ட் ஹூட் பகுதியில் 2009 ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேரை கொன்ற குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ மேஜரும் மனநல மருத்துவருமான நிதால் மாலிக் ஹசனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்திருக்கின்றார்.
4: யுனெஸ்கோ அமைப்பின் சிபாரசுக்கமைய அக்டோபர் மாதம் 5 தேதி ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக ஆசிரியர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் இலங்கையில் அக்டோபர் 6 தேதியான இன்று ஆசிரியர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களை இழிவுபடுத்தும் வகையில் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செயல்பட்டு வரும் தனியார் எரிபொருள் விநியோகத்தர்கள் தாம் கையெழுத்திட்டிருக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு அமைவாக குறைந்தபட்ச எரிபொருள் கையிருப்பை பேணுமாறு அமைச்சின் செயலாளரினால் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலகோடு அத்தே ஞானசார தேரனின் துறவர ஆடையை அகற்றாமல் அவர் அதே ஆடையுடனேயே நீதிமன்றத்தில் முன்னிலையாக அனுமதிக்குமாறு கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமக்ரி தர்ம மகா சங்க சபையின் தேரர் சுரச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் 2 கட்டத்தை அக்டோபர் 11 தேதி ஆரம்பித்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை முதல்வர் விஜயுடன் பயணம் செய்யவிருக்கின்றார். இந்திய உணவு பாதுகாப்புத்துறையின் ஒரு ராக் ஸ்டார் என்று மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்பு ஆணையாளர் தோக்ராம் முண்டேவுக்கு நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் புகழாரம் சூட்டி முதல் பக்க கட்டுரையை வெளியிட்டுள்ளது. சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அசாம் மாநிலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சரக்கு போக்குவரத்து சேவை இல்லாமல் இருந்த நிலையில் பங்களாதேஷில் உள்ள டாக்காவுக்கு நீர்வழி சரக்கு போக்குவரத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தங்களது வாழ்வாதார உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய தாதியர்கள்தான் தற்போதைய இறையா என திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற நிபந்தனையின் பேரில் விரைவுபடுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களில் வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து அரசாங்க ஒப்பந்தங்களில் கனேடிய நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சிக்கு மத்தியில் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் லிபரல் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். வான்கூவர் நகராட்சி தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிக்கும் நடைமுறையின் முதல் நாளில் 2022 ஆண்டு தேர்தலின் அதே கட்டத்தின் முதல் நாளை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. வருடாந்த வரித்தாக்கலை தவறவிட்டதன் காரணமாக கடந்த மாதம் இழந்த தொண்டு நிறுவன அந்தஸ்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஸ்பீட் ஸ்கேட்டிங் கனடா தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய NDP தலைவர் டேவிட் ஏபி முன்மொழிந்த வருமான வரி உயர்வுகள் மாகாணத்தின் உச்சப்பட்ட விளிம்பு நிலை வரி வீதத்தை 24.5% உயர்த்தும் என்றும் இது கனடாவிலேயே மிக உயர்ந்த மாகாண உச்சபட்ச விளிம்பு நிலை வரி வீதத்தை பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு வழங்கும் என்றும் பொருளாதார நிபுணர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
3: ஈரான் ஆதரவு பெற்ற யமன் ஹூத்தி குழு ரியாத்தின் சர்வதேச விமான நிலையம், அராம்கோ சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள பல இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகளாவிய நிதி அமைப்பில் ஈரானின் அணுகலை மேலும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வரும் நிலையில், ஈரானுடனோ அல்லது அதன் தடை செய்யப்பட்ட நிதித்துறையுடனோ தொடர்ந்து வர்த்தகம் செய்யும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் முன்னறிவிப்பின்றி தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க நிதித்துறை எச்சரித்துள்ளது. அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் தங்களது கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்த முன்வந்துள்ளன. மேலும் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ படைகளையும் பாதுகாப்பு சொத்துக்களையும் தயார் செய்து அனுப்புவதற்கான உடனடி நடவடிக்கைகளையும்
1: அறிவித்திருக்கின்றன.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸிலும், நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை 17 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் வெள்ளிக்கிழமை இன்று இரவு பொழுதிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 416-464-2222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு சீடன் ஒருவன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ஏதாவது எப்பொழுதுமே எனக்கு கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அவனுக்கு அந்த சீடர், அந்த குரு என்ன செய்தார் என்றால், அந்த முனிவர் வந்து ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார். நினைத்த அந்த முனிவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பெட்டிக்குள் ஒரு பாம்பை வைத்து அந்த பெட்டியின் மேல் ஒரு தலையணையும் வைத்து இன்று இரவு இங்கேயே படுத்து தூங்கு என்று சொன்னார். இதை கேட்ட அந்த சீடன் என்ன செய்திருப்பார்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 4462 22.

0: அழகிய மாலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் இதயம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்ற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, நான் நல்ல நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியை ரெடியாக இருக்கின்றேன்.
0: நல்லது. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: இன்னைக்கு ஜீலர் டூவில இருந்து ஆட்டமளமோளை பழமையோட அந்த பாட்டு.
0: அந்த
1: ஜெயில தான் இருக்கிறபடியா ஜெயிலர் படத்துல இருந்து பாட்டு கேட்கறேன். ஜெயிலர் டூவில இருந்து நல்லா இருக்கு பாட்டு. நான் பாட்டுகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஓ, வந்துருக்கு அனிருத் ஷோ செய்திருக்கு, பாத்துக்கலாம். நல்லா இருக்கு. நீங்க கேட்ட கதைக்கு
0: மனபடியா
1: அவர் ஜோச்சிருப்பான். இப்ப உதை விட இப்ப இருக்கிற வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறது ஜோச்சிருப்பான். இப்படி தான் சில வழியில எங்கிடமே தேர்தல் சில ஆக்கள் இருக்கு. நம்ம பாம்புகள் மாதிரி நாங்கள் நித்திர இல்லாம
0: உங்களுக்கே அது ஒரு சிரிப்பா இருக்குது.
1: அனிருத்தினுடைய
0: சேமிப்பில் அனிருத் மற்றும் தீப்தியின் குரலில்

0: போலே.
1: தமிழகின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com. ஜெய பிரமநாதன், புரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடி இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, நான் மதன் கதைக்கின்றேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்ல மாதிரியா இருக்கிற உங்களுக்கு இனிய செழுமையான செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மாலை வணக்கங்கள் ராஜ்.
2: நன்றி, உங்களுக்கு மாலை வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு இந்த பாட்டை கேப்போம். என்ன பாடலுக்கு முதல் கதை அவர் நித்திரைத்தார் தானே அவருக்கு. அவர் என்ன, அவர் காதலியை நினைச்சு அவர் காதலி வீட்டுல லவ் பண்ணி கொண்டிருந்தவர். அப்ப வீட்டுக்காரருக்கு விருப்பம் இல்ல. அப்ப இவர் காதலி சொல்லிருக்கிறார், பள்ளிக்கூடம் போறேன், வேலைக்கு போறேன், அதால என்ன செஞ்சுனா கொண்டால் ஜாயின் பண்ண முடிச்சு இவரை குறிஞ்சிய கதைச்சு ஆச்சிரமத்தில் கொண்டு எடுத்து விட்டுருக்கலாம். அப்ப இவருக்கு ஒரே கவலை, காதலி எனக்கு ஒரே கவலை, நிச்சய இல்ல ஒரே இது. அப்ப குறிஞ்சியும் பாம்பு பொடிய கொடுத்துட்டாரானே. அப்ப காதலி நினைவு அங்க அங்க குறிஞ்சி அங்க இருந்தாலும் காதலி இந்த யோசனை இருந்துருக்கு அவரு. அப்ப அவருக்கு அதான் நிச்சயில பாம்பை பற்றி யாருக்கு பயம் இருந்தாலும் பின்ன அவர் வீட்டுல படுக்கைக்கே ரெண்டு கலாண்டு வச்சுடுவது படுக்கிறது. அவருக்கு ஒன்று கட்ட தன காதலி என்ன சின்ன ஒரு தராணிய ஒரு பட்டி தானே இருக்குது பாம்பு பட்டி. அப்ப இன்னொரு பட்டி மவுடி பட்டி ஒன்ற வாங்கினார். அப்ப அதுக்கு மவுடி மியூசிக்க போட்டுட்டு ரெண்டு பக்கத்தையும் வச்சார். அப்ப முதலாவது படுக்கைக்க பாம்பு இடக்குற அந்த பட்டியில அடிக்கிறது. அப்ப மவுடி பட்டியை போட்டு விட்டுட்டு பாம்புன்ற சத்தத்தையே காணையில அப்ப அவருக்கு நல்ல நித்திர வந்துட்டுது. அப்ப அவருக்கு ரெண்டு பட்டியும் வச்சுக்கொண்டு அப்படியே படுத்தொண்டு காதலியை நினைச்சுக்கொண்டு உன்னை கண்ட நாள் முதல் தூக்கம் இல்லையன்னு அந்த பாட்டை கேட்டு வந்திருப்பேன்.
2: பாட்டை கேட்டு கொண்டு
3: வந்திருக்கேன். அந்த பாட்டை கேட்போம்.
2: நல்லது கேட்டு மகிழுங்க. நன்றி
3: நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் விஜய் ஆண்டனியோட இசையமைப்பில் அண்ணாமலையினுடைய வரிகளில் கேமச்சந்திரன் மற்றும் சுப்ரியா ஜோதியின் குரலில்.

0: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
1: Everlasting Travels and Tours.
0: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
1: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
0: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
1: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
0: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
1: 416-723-7387.
0: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
1: உத்தரவாதம் வழங்கப்படும்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் என்ன சௌண்ட் பேசுறேன், எப்படி இருக்கீங்கள்?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
3: நாங்களும் நல்ல சுகமா அட்டகாசமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, ஆரம்பத்துல கேட்டு கொண்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம்.
2: நல்லது.
3: எங்க எல்லாம் இந்த கதை பொறுக்கிறீங்க?
2: போயிடும்.
3: சரி, பிரச்சனை இல்ல. இது நான் என்ன, அந்த பாம்பையும் பொட்டிக்க வச்சு அதை கூட தலையையும் கொடுத்து போட்டு படக்க விட சொல்லி என்ன கொஞ்ச நேரம் படுத்து கிடந்து யோசிப்பார். நானும் சாவனும் துறவிய பாம்ப கட்டி சா காட்டி போட்டு நான் அந்த ரூம் ஆச்சரியத்தில் நான் தனியாக நிம்மதியா இருக்கலாம்ட்டு அப்படி பிளான் பண்ணிட்டு துறவி திருவள்ள பட்டியை திறந்து பாம்பு வந்து துறவிய கடைச்சி இருக்கும். அவர் ஆவட் அப்ப அதுக்கு பிறகு சந்தோஷமா யார்ட்ட டிஸ்டர்ப் இல்ல வந்து ஆச்சரியம் இல்ல. அவர் இவன் துறவி போசம் பூண்டு வந்து அது கழிப்பாரு நினைக்கிறேன்.
2: எனக்கு
3: சூரிய நடிச்ச படம் கஜினி படத்துல சுற்று முழு தொடரை அந்த பாட்டு தாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
2: நல்லது கேட்டு மக்களுங்கள். நன்றி
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி. கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் மற்றும் பொம்பே ஜெயஸ்ரீயின் குரலில்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜினா, ஷெரின் கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஷெரின், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமாக இருக்கேன்.
3: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: சாமுராய் படத்துல இருந்து மூங்கில் காடுகளே.
3: ஆமாம், ஹரிஹரனும் தீப்பும் பாடிய பாடல்.
4: ஆமாம்,
3: நல்லதை கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.

0: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? நான் ஜெய் பேசுறேன்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஜெய், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமாக உற்சாகமா இருக்கும்.
1: அந்த உற்சாகத்துக்கு என்ன பாடல் தெரியும்?
2: கந்தசாமி படத்துல இருந்து, என் பேரு மீனா குமாரி.
1: ஆஹா, ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் போட போறீங்களா? அப்படியா, கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராகி, எப்படி இருக்கிறியா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமாக சுகமாக இருக்கிறோம்.
2: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு இந்த பாடல் தெரியுது.
3: ஜெயிலிருந்து காவலாண்டு அந்த பாடல் கேட்போம்.
2: அந்த பாடல் கேட்போம். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா? அதாவது ஒரு சீடன் ஒருவன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எப்போதுமே ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னானா. அதை கேட்டு அந்த முனிவர் என்ன செய்தார் என்றால், அந்த அந்த சீடனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த முனிவர் ஒரு பெட்டிக்குள் ஒரு பாம்பை வைத்தாராம். அந்த பெட்டியின் மேல் வந்து ஒரு தலையணையை வைத்து, இன்று இரவு நீ இங்கேயே படுத்து தூங்கு என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த சீடன் என்ன செய்திருப்பான்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம்.
3: நீங்கள் பாம்பை பெட்டிக்குள்ள எதிலும் பார்க்க நான் நிம்மதியா உங்களை போல வேற எங்கேயும் போய் இருந்துடுவேன். சொல்லியிருப்பான். இது பெரிய தண்டனையா கிடக்கு.
2: பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் அனைவத்தினுடைய இசையமைப்பில் அருண்ராஜ் காமராஜனுடைய வரிகளில், சில்பாரோவினுடைய குரலில்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம். சந்திரன்
1: பேசுறேன். எங்க வேலை இல்லையா, வீட்டிலயா?
2: வந்தகோ வீட்டை போய் கொண்டிருக்கோம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் வந்து செந்தூர பூவே என்ற படத்துல இருந்து, செந்தூர பூவே தேன் சிந்தவா அந்த பாட்டு. உங்களோட க்வெஸ்சனுக்கு முந்தி எங்களுக்கு சின்னத்துல அம்மம்மா சொல்ற அடிக்கடி, நரியூருக்கு பயந்து பரியூருக்கு போனா பரியூரும் நரியூர் ஆயிடுச்சு சொல்லி. நரிக்கு பயந்து பரியூர் என்ன பரியன பரியனா குதிரை ஊருக்கு போனா அதுகளும் நரி மாதிரி தான் நிக்கணும் சொல்லி சொல்லுவா. சொல்லிட்டு அந்த பொடியை ஓடிட்டு
1: அதே போல தான் கதையுமா?
2: போன இடத்துல நிம்மதியெல்லாம் போச்சு,
1: நிம்மதியெல்லாம் போய்விட்டது. நல்லவர், இதுதான் பார்க்கலாம். உங்களுடைய பாடல் கேட்டு மகளிங்க, நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்து.
2: ஓகே, நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சசிரேகாவின் குரலில்.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு, ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரோஜி, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். நன்றி. உங்களுக்கு
3: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
4: இன்றைக்கு நடக்கவே போயிடல. இந்த குழுல எந்த பைத்தியம் நடக்கல?
3: சாமுண்டி
4: படத்துல முத்து நகையே முழு நிலவி அந்த
3: பாட்டை ஜானகி அவர்கள் பாடிய பாடல். நாங்க சொன்ன கதையும் கேட்டீங்களா?
4: நல்ல போல எனக்கு முன்னுக்கு வந்த மறதிக்காரராலும் எனக்கு தெரிஞ்சு
3: சொல்லுங்க.
4: எனக்கு அதை என்னென்றால், அவன் சொல்லி இருப்பான் பையன், ஐயா சாமியாரே நான் மனதுல கவலை எடுத்துக்கொண்டிருக்கேன் கேட்டால், நீங்க கவலையே இல்லாம போறதுக்கு வழி செய்தீங்களே. இப்ப நான் இரவு அதை வைத்துக் கொண்டு போறக்க பெட்டி தட்டுப்பட பாம்பு என்ன கொத்த பிறகு இங்கே என் மூளை சிந்திக்கிறதுக்கு இடம் இருக்கு. அதை விட நான் என்ன கவலைகளோ மகிழ்ச்சியோ என்னோடய இருந்துட்டு போட்டும் நீங்க வைக்கேன் சொல்ல வேண்டாம்ட்டு ஓடியிருப்பேன்.
3: அவருக்கு அவர் அந்த முனிவரை பார்க்க வந்தவர் கடைசியா உங்களுடைய அறிவுரை ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி இருப்பார். அப்படியா?
4: ஓடி இருப்பேன். பாம்பத்தடி அடியில வச்சுக்கொண்டு யாரு
3: தூங்குவான்?
4: தட்டுப்பட்டா பாம்பு ஒளியில வந்தா என்ன நடக்கும்?
3: ஆமா.
4: அதுக்கு பிறகு அவனுக்கு சிந்திக்கிறக்கோ கவலைப்படுறவுக்கோ மகிழ்ச்சி அடைகிறதுக்கோ அவன் இருக்க மாட்டான்.
3: இருக்க மாட்டேன்.
4: அதை விட இந்த வாழ்க்கையே மேல் வந்துட்டு போயிட்டு ஓடி இருப்பான்.
3: என்று ஓடி இருப்பாரு. பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்க. நாங்க சந்திப்போம் தொடர்ந்து.
4: நன்றி.
3: எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: இலங்கையில் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மாத்திரம் 860 புதிய HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இலங்கையில் இதுவரை பதிவான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7403 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதி வரை 12 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு HIV பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றில் தொற்று கண்டறியப்பட்ட விகிதம் 0.07% பதிவாகியிருந்தது. புதிதாக அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களில் அவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக காணப்படுவதோடு ஆண் பெண் வீதம் 7:1 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மத்தியிலும் புதிய HIV தொற்றுகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை உட்பட்ட 21 நாடுகளில் HIV பரவல் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் எய்ட்ஸ் தொடர்பான தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை இளைஞரான அனுஜன் சிவராசா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான அனுஜனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அனுஜன் தொலைபேசி ஊடாக தங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்கியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். வெளிவிகார அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனோஜனின் விடுதலை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள இலங்கை குழுவினரிடமும் இந்த விடயம் குறித்து தொலைபேசி ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அனோஜனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அனோஜனின் உயிரை பாதுகாத்து இலங்கைக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கையை விரைந்து செயற்படுத்துமாறு அனோஜனின் குடும்பத்தினர் கேட்டிருக்கின்றனர். நல்லூரில் இருந்து அகற்றப்பட்ட திலீபனின் சிலை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நல்லூரில் நிலைவேந்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை கடந்த 27 தேதி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு யாழ் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சிலையை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு அனுமதி கூறப்பட்டிருந்தது. எனினும் வழக்கில் சந்தேக நபர்கள் எவராவது குறிப்பிடப்படாததால் சிலையை பொறுப்பேற்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து சிலை தொடர்பான வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த எட்டு நாட்களாக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த திலீபனின் சிலை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் இருந்து வெள்ளை துணியினால் முழுமையாக மூடப்பட்ட நிலையில் காவல்துறை வாகனத்தில் சிலை நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. பின்னர் நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் சிலை வைக்கப்பட்டுள்ளது. கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்தன ஆகியோரை தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதாரகம இன்று உத்தரவிட்டிருக்கின்றார். இருவரையும் எதிர்வரும் 16 தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அன்றைய தினம் இருவரதும் பிணை கோரிக்கை தொடர்பான கட்டளை பிறப்பிக்கப்படும் என்றும் நீதவான் அறிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் சபையின் நிர்வாக கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களையும் மறுசீரமைப்பையும் கொண்டுவரும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் சட்டம் மூலம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகேவினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புக்கூறலையும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருந்த இந்த சட்டம் மூலம் தற்பொழுது சட்டமாக்கப்படுவதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறனை வெளிப்படுத்தும் வகையில் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் முதல் கடற்படை கப்பலான FSS வானை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்திய கடற்படையின் முதலாவது உள்நாட்டு ஃப்ளீட் சப்போர்ட் ஷிப் FSS வான் போர்க்கப்பலான சூர்யா இன்று ஆந்திரப் பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் தளத்தில் சேவையை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கப்பல் கட்டுமான பணி உள்நாட்டின் கப்பல் கட்டுமான திறனை பலப்படுத்தும் வகையில் பணிகள் தொடங்கி வரும் 18 மாதங்களிலேயே பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. 43,500 டன் எடை கொண்ட இந்த கப்பல் கடலில் நீண்ட தூரம் பயணிக்கும் போர்க்கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள், குடிநீர், ஆயுதங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை நடுக்கடலிலேயே வழங்குவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 5 கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த கப்பல்களின் கட்டுமானத்தை வேகப்படுத்த ஸ்லீப்வே 4 மற்றும் 300 டன் எடையை தாங்கும் கிரேன் ஆகியன புதிய உட்கட்டமைப்புகளுக்குள் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் வரும் காகித அளவிலேயே நின்றுவிடக்கூடாது என்றும், குற்றவாளிகள் அஞ்சி நடுங்கும் அளவுக்கு வலுவானதாக அவை இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோப்புகளை மட்டும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் காவல்துறையினர் களத்துக்கு இறங்கினால் மட்டுமே பாலியல் வன்கொடுமைகள் போன்ற குற்றங்கள் நடப்பது குறையும் என்று தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் ஆகிய பிராந்தியங்களில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை, ஸ்வரூப் நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு பின் படுகொலை செய்யப்பட்டமை, ஓடும் ஸ்லீப்பர் பேருந்தில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டது போன்ற சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. இவை நிர்பயா வழக்கில் இடம்பெற்ற கொடூரங்களை நினைவுபடுத்துவதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து, டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 14 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 24 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகையிலும் காணப்படுகின்றது. வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 17 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுதில் இருந்து வெள்ளிக்கிழமை வரை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
0: CMR தமிழ் HD
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
0: தமிழ் HD
3: தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு சின்ன கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். கதை என்னவென்றால், உங்களுக்கு தரப்படுகின்ற கதை, ஒரு சீடன் ஒருவன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போதுமே ஏதாவது ஒரு கவலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னானாம். அதை கேட்டு அந்த முனிவர் வந்து அந்த சீடனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். நினைத்த முனிவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பெட்டிக்குள் ஒரு பாம்பை வைத்து அந்த பெட்டியின் மேல் தலையணையை வைத்து, இன்று இரவு இங்கேயே படுத்து தூங்கு என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த சீடன் என்ன செய்திருப்பான்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடர்ந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு பாடல் மட்டும்தான் வேணும், எனக்கு இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் ராஜா பேசுறேன். ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நலமா சுகமா இருக்கிறேன். உங்க நேர்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
2: எனக்கு வந்து ஒரு ஸ்ரீரும் ஜானகிராம் படிச்ச பாட்டு, முத்தம் போதாதே சட்டம் போதாதே சத்தம் சூடானது பாட்டு, இடையில வசனம் வரும், நல்ல பாட்டு உண்டு, ஒரு இடகால பாட்டு.
1: என்ன எனக்குள் ஒருவன் திரைப்படம்.
2: ஓகே,
1: நல்லது கேட்டு மகளுங்க. நன்றி, தொடர்பு இணைந்தவை.
2: ஓகே ஓகே, நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
2: Franklin Law Firm, ரவி நடராஜா.
3: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் குயின்சன்.
4: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா மாட்சியா இருக்கிறேன். நீங்க?
4: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
5: கருணா திருமணத்தில் மலரே மாவுண்டாமா.
4: நான் சொன்ன கதையும் கேட்டீங்களா?
5: கேட்டேன்.
4: சொல்லுங்க.
5: அவர் சும்மா இல்லாததும் வரை பண்ணி கொண்டே இருப்ப, காரணமே இல்லாம. அப்ப இப்போ ஒரு காரணம் இருக்குதான, பாம்பு அந்த காரணம். எதுக்கு கவலைப்பட போகணுமோ அதுக்கு தான் கவலைப்பட வேணும். சும்மா கண்டதுக்கு எல்லாம் கவலைப்படக்கூடாது.
4: சும்மா எல்லாம் கவலைப்படக்கூடாது.
5: ஓ, ஏதோ ஒரு காரணத்துக்கு கவலைப்பட்டா சரி அப்படி சொல்லியிருப்பார்.
4: பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
4: நன்றி. இந்த பாடல் SPB மற்றும் ஜானகியின் குரலில்.

எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ராமச்சந்திரன் பாலசுப்ரமணியன் மற்றும் ஷஹானா விஸ்வநாதன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல்

0: பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4166446222. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் கலியோவர்தங்க இருக்கிறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நல்ல சுகமா. உங்களோட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டு நான் கேட்கும் பாடல் படம் ஜப்பானில் கல்யாணராமன், பாட்டு ராதே என்றாதே என்று தொடங்கும்.
1: ஆமா, உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
2: பாய்ப்புக்கு நன்றி தங்கஜி.
1: நன்றி. ஒழிக்க இருக்கும் இந்த பாடல் ஜானகி மற்றும் ரமேஷின் குரலை.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ரஜினி.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நானும்
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
3: நல்லா போயிட்டு இருக்கு.
2: சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு ஒரு முதல் புரட்சி அந்த பாட்டு.
2: அந்த பாடல் நாங்கள் சொன்ன கதையும் கேட்டீங்களா?
3: கதை கேட்டேன். நினைக்கிறேன் அவன் அந்த அவன் ஏன் முனிவாட்ட போன துக்கம் நிறைய இருக்குன்னு சொல்லியா, கவலை இருக்குன்னு சொல்லியா? என்ன
2: அவர் வந்து அந்த சீடன் வந்து என்ன சொல்றேன்டா, எனக்கு வாழ்க்கையில வந்து நிம்மதியே இல்லை, எப்பொழுதுமே
3: நிம்மதி இல்லானால நிம்மதி இல்லானால ஓகே. அப்ப இந்த பாம்ப பெட்டியில வச்சுட்டு நித்திர கொண்டா அதுலயே நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, இரவெல்லாம் முடிச்சுட்டு இருக்கணும். அப்ப அதுக்கு தைரியம் இல்லை இவருக்கு. அப்ப யோசிப்பாரு, நான் அதை விட நல்ல தைரியமா எந்த கவலையையும் துக்கத்தையும் நிம்மதி அந்த அதையும் எதிர்த்து தைரியமா நீச்சல் போட்டா எனக்கு அந்த துக்கம் கவலைகள் நீங்கும். அதனால இது இந்த இந்த பரீட்சை வேண்டாம் என்றே சொல்லி தைரியத்துடன் வெளியேறியிருப்பார் நினைக்கிறேன்.
2: தைரியத்துடன் வெளியேறியிருப்பார்.
3: ஆமா,
2: துக்கத்துடன் வந்தவர் தைரியத்துடன் போயிருப்பார்.
3: தைரியம் இருந்தா நிம்மதி வரும் தான். எல்லாவற்றையும் தலையில வைத்து கவலை வைத்துக் கொண்டிருந்தா நிம்மதி எங்க இருக்கும்?
2: கண்டிப்பா. அழகான ஒரு அர்த்தங்கள் கூடிய ஒரு சின்ன ஒரு கதை சொன்னீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி. இன்றைக்கு வந்து அந்த பாட்டு கேட்கற காரணம் வந்து இன்றைக்கு அந்த ஓட்டிங் எலெக்ஷன் இருக்குல்ல, மேயர், அதுக்காக தான் கேட்கிறோம். இப்பதான் போய் ஒரு வித புரட்சி போட்டுட்டு
2: வந்திருக்கீங்க.
3: நல்லது.
2: நன்றி. இந்த பாடல் ரஹ்மானுடைய குரலில்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரெட்டி. நான் மாலதி.
3: எப்படி இருக்கிறீங்க மாலதி?
4: நான் நன்றாக இருக்கின்றேன், நீங்கள்?
3: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கிறது மொன்றியல் காலநிலை?
4: இப்ப குளிர் துவங்கி விட்டது.
3: ஆமா, கனடாவில் குளிர் தொடங்கிட்டு.
4: ஆமாம்.
3: சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: இசை படத்துல இருந்து அதோ வானிலே நிலா போகுது.
3: கார்த்திக் சின்மையை பாடிய பாடல் தேவாமுடைந்து.
4: ஆமா,
3: நல்லது கேட்டு மக்கள். எங்க நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, எப்படி? நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமா உற்சாகமா உங்களை நேற்றை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
0: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
3: எல்லாம் முடிஞ்சுமா? அன்னைக்கு நல்லா இருக்கு.
0: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: செல்லக்குட்டி ராசாத்தி அந்த பாட்டை கேட்போம்.
0: செல்லக்குட்டி ராசாத்தி, ஈஸ்வரன் திரைப்படம்.
3: ஆமாம்மா,
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் வந்து தமனுடைய இசையமைப்பில் யுகபாரதியினுடைய வரிகளில் சிலம்பரசன் மற்றும் ரோஷினியின் குரலில்.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
2: சிஎம்ஆரின் மணத்தியால செய்திகள்.
3: மணத்தியால செய்திகள்.
4: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
5: அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலே வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆரோக்கிய நிலையில் உள்ளதாக கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவிடம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் 10 பேர் கொண்ட விசேட வைத்தியர்கள் குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் 2026 4.4% வளர்ச்சியடையும் என உலக வங்கி கணித்துள்ளதோடு 2026 முதல் பாதியில் பொருளாதாரம் 4.7% வளர்ச்சியடைந்து நெருக்கடிக்கு முந்தைய 2018 நிலையை மீண்டும் எட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது. எனினும் நாட்டின் வறுமை வீதம் இன்னமும் 16.9% காணப்படுவதோடு பொருளாதார மீட்சியின் பலன்கள் அனைத்து மக்களையும் சமமாக சென்றடையவில்லை என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் இன்று முதலாம் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கெதிராகவும் குறித்த சட்ட மூலத்தை உடனடியாக மீளப்பெறுமாறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி இன்று பத்திரமுலையில் நாடாளுமன்ற சுட்டுவட்டத்திற்கு அருகில் அடையாள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் பயணங்களை எளிதாக்கவும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. தமிழக அரசின் நிர்வாக கட்டமைப்பில் 3 IAS அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி பேரணியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி உட்பட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் இன்று கைது செய்யப்பட்டனர். இந்தியாவின் முதலாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கடற்படை ஆதரவு கப்பலான சூர்யாவை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று விசாகப்பட்டினத்தில் அறிமுகப்படுத்தினார். கியூபெக் மாகாண தேர்தலில் பிரிவினைவாத கொள்கையை முன்வைக்கும் கியூபெக்வா கட்சி அதிக ஆசனங்களை பெற்று சிறுபான்மை அரசாங்கத்தை அமைக்கவுள்ளது. கட்சித் தலைவர் போல் செயின்ட் பியர் பிளேமண்டோ புதிய மாகாண முதல்வராக பதவியேற்கவுள்ளார். ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் உள்ள பிளேக் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றிய பெண் ஒருவர் மர்மமான நிமோனியா பாதிப்பினால் உயிரிழந்த நிலையில் அங்கு பிளேக் நோய் பரவியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களை கனடா உன்னிப்பாக கவனித்து வருவதாக சுகாதார அமைச்சர் மாஜோரி மிச்சல் தெரிவித்திருக்கின்றார். டொரண்டோ நகர முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவ் போட்டியாளர் பிராட் ஃபோர்டை விட முன்னணியில் இருப்பதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. அண்மையில் முடிவு செய்த மற்றும் முடிவெடுக்க முனைந்த வாக்காளர்களில் ஒலிவியா சவுக்கு 48% ஆதரவும் பிராட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவும் கிடைத்துள்ளது. கிறிஸ் அலெக்சாண்டர் 9% ஆதரவோடு 3வது இடத்தில் உள்ளார். சவுதி அரேபியாவின் ஜிசான் மற்றும் நஜ்ரான் விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருப்பதோடு விமான நிலைய கட்டமைப்புகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி ஆதரவு படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக ஹூத்திகள் சவுதி விமான நிலையங்கள், எண்ணெய் நிலையங்கள் மற்றும் ராணுவ இலக்குகளை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யமன் அரசாங்கத்தின் படைகள் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த மோகா துறைமுக நகரை ஹூத்தி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக அறிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து செங்கடலையும் ஏடேன் வளைகுடாவையும் இணைக்கும் முக்கிய கடல்வழியான பாப் அல் மேண்டப் நீரிணைக்கு அருகே முக்கிய நிலைகளில் இருந்து ஹூத்திகளை வெளியேற்றும் நோக்கில் அரசப்படைகள் பாரிய அளவிலான தாக்குதல்களை முன்னெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் முன்னாள் வெளிநாட்டு உளவுத்துறை தலைவரான ஆகஸ்ட் ஹேனிங் உளவு மற்றும் அரசு ரகசியங்களை கசியவிட்டதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்.
3: மணத்தியாலச் செய்திகள். சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 14 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 13 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும், நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுதிலிருந்து மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. பலி அறிதல். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும். தன்னுடைய செல்வத்தின் அளவை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழாதவனுடைய வாழ்க்கை உள்ளது போல தோன்றினாலும் இல்லாததாய்க்கெடும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கான கதை என்னவென்றால், ஒரு சீடன் ஒருவன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்பொழுதுமே எனக்கு வந்து ஒரு கவலையே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னானாம். அதை கேட்ட அந்த முனிவர் வந்து அந்த சீடனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினாராம். விரும்பிய அந்த முனிவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பெட்டிக்குள் வந்து ஒரு பாம்பை வைத்து, அந்த பெட்டியின் மேல் ஒரு தலையணையும் வைத்து, இன்று இரவு நீ இங்கேயே படுத்துக்கொள்ளு என்று சொன்னாராம். அதை கேட்டு அந்த சீடன் என்ன செய்திருப்பான், இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில் தொடரலாம். உங்களுக்கு அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, பாடல் மட்டும் வேண்டுமென்றாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222. தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 வரை நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446222.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம். உங்களுடைய நேர்த்தியல் பாடல்கள், நேர்கள் பாடல் தெரிவுகளோட நாங்கள் பயன்று கொண்டிருக்கின்றோம்.
1: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு தோர்த்தி படத்துல இருந்து முன்ன தொட்டு அந்த பாடல் கேட்போம். உங்களோட கதைக்கு நான் நினைக்கிறேன், அரசுடன் நினைச்சிருப்பார், ஆஹா இது எல்லாத்த வாழ்க்கையில நடக்கிற போலாம் கிடக்குது, இது இப்படித்தான் எல்லாரும் முடிச்சு கொண்டு எல்லாத்த வாழ்க்கையிலும் கவலை இருக்குமென்று ஜோதிச்சிருப்பார். அவர் பாம்ப பட்டிக்குள்ள வச்சு தலையணியும் தானே கொடுத்து விட்டுருக்கிறார். அப்ப அவர் அந்த நிலையிலேயே இருப்பார். தூங்க முடியாம பாம்பு பட்டிக்குள்ள அலமல் கட்டுருமோ, தனக்கு கொத்தி போடுமோன்ற அந்த பேச்செல்லாம் இருப்பார். ஒரு திடுக்காட்ட நிலையில இருப்பார். அப்ப அதே மாதிரி அவர் யோசிச்சிருப்பார், ஆஹா இது எல்லாத்தையும் வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது போல நடக்குது, ஒண்ணும் தெரியாதா அவர் சொல்லிட்டார் தந்துட்டார், அதுலயே படத்தை சொல்லியும் சொல்லிட்டார், நம்பிக்கொண்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிக்கொண்டு படப்போம் கொண்டு படுத்திருப்பேன்.
1: எப்படி செய்திருப்பார் பார்ப்போம். உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள், நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி
1: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் பிரியா ஜெர்சனின் குரலில்.

0: பொன்மனச்சம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110 நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பாரதேகர். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சுகமா இருக்கேன். உங்க நிகழ்ச்சியில பாட்டு எனக்கு வேணும்.
1: நல்லது. எப்படி இருக்கிறது வான்கூவர் காலநிலை?
2: வான்கூவர் நல்ல சன்ஷைன் இருக்கு. 21 degrees இன்னைக்கு. போகையில முடிஞ்சு வீட்டை போயிட்டு இருக்கோம்.
1: ஆஹா,
2: உங்களோட பாட்டு எனக்கு முன்னாடி வந்துட்டு.
1: நல்லது. இன்றைக்கு என்ன பாடல் தெரியுது?
2: எனக்கு வந்து இந்த பருவராம் படத்துல இந்த ஜேசுதாஸ் வந்த காதல் இந்த பூமி இல்லை அப்படி ஒரு பாடல் இருக்கு.
1: ஆமா, ஜேசுதாசன் ஜானகி அம்மா பாடிய பாடு.
2: ஆமாம்,
1: நல்லது. கேட்டு மகிழுங்கள். நன்றி.
2: நன்றி ராஜி.
1: நன்றி.

0: என்ன யோசினை?
1: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
0: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் ராஜி,
4: எப்படி இருக்கிறீங்க? என்ன பாடல் தெரிவு?
5: தங்கப்பயக்கம் திரைப்படம். பாடல் பொன்னியண்ட பாடலை எல்லாரும்
4: நல்லது கேட்டு மக்களுங்க. நன்றி,
5: நன்றி.
1: எங்கள் கொலைகாரர்
4: ஜெயச்சந்திரன் மற்றும் பத்மினி.

0: என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள். அத்தான்
1: அன்பை கடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நட

நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?

பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீஸ்

0: வரலாறு திரைப்படத்தில் இருந்து வருகிற பாடல்.
1: நாங்க
0: சொன்ன கதையும் கேட்டீங்களா? சொல்லுங்க.
1: நான் நினைக்கிறேன் சீரனு வந்து தலையணை கொடுத்தேன்னா அவர் அந்த பாம்பை கண்டு பயந்துடுது, அதிர்ச்சி
0: அடைஞ்சிருக்கிட்ட
1: விட்டு முடிவு சொல்லுவார், நீ இது வரைக்கும் அந்த என்ன இரவு வந்து ஆபத்து இல்லாம இருந்து தூங்கியிருப்ப, இப்ப பாம்பை பார்த்தோன்னே பயப்படுற, அதே மாதிரி தான் தேவையில்லாதவனோட இருப்ப இந்த பிரச்சனைகளை வந்து தேவையில்லாம யோசிக்க கூடாது, இல்லாத பிரச்சனையை யோசிக்காம நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்ப. அப்புறம் அந்த நிம்மதியை தேடி உலகம் முழுவதும் அலைவதை விட நிம்மதி இல்லாம அந்த இலக்கியத்தை இருந்தாலும் நிம்மதி இல்லாத நல்ல உலகத்தை தேடி வாழ்ந்த சிவத்தண்ட சொல்லி ஒரு புத்திமதி சொல்லியிருக்காங்கன்னு நான்
0: நினைக்கிறேன். அழகான ஒரு குட்டி கதை சொல்லி முடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கதைக்கு.
1: நன்றி.
0: பாடலும் கேட்டு மக்களுங்கள் நன்றி.
1: நன்றி.
0: வரலாறு திரைப்படத்தின் ரகுமானுடைய இசையமைப்பில் எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் ரீனாவின் குரலில்

0: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ், சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிக்கேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லெத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன், 647-574-3547, 647-574-3547.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய ஐயா வணக்கம். நம்ம சொத்தங்க எப்படி இருங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல மாச்சியா இருக்கிறேன் நன்றி. நான் வந்து திரைப்படம் வந்து காதலுடன் திரைப்படத்திலிருந்து உச்சிய கிளையில் மைனா அந்த பாடல். இந்த பதில் வந்து நான் முனிவரை தாண்டி இதை எந்த வாழ்க்கையில நான் கடைப்பிடிக்கிறத சொல்றேன். அப்படியே இப்ப இந்த நிம்மதி என்றதுக்கு தானே, நிம்மதிய வந்து முதல் எங்களை நாங்களே மதிக்க வேணும், மற்றவரையும் மதிக்க வேணும். மதிச்சு அறையும் காயப்படுத்தாமல் போனாலே நிம்மதி தானாவிடும் என்றது இந்த கருத்து. நான் எல்லாம் என்ன இந்த வாழ்க்கையோ ஒரு கண்ணீர் பக்க கடமாய்த்தான் போய்கொண்டிருக்கு. ஆனா நான் வந்து ஒரு நேரம் என்றாலும் ஒரு உதட்டுல புன்னகை இல்லாம இப்போ மகிழ்ச்சி இல்லாம இருந்ததே இல்லை. ஏனென்றனா மற்றவைய மதிக்க மதிக்க எங்களை அறியாம தானா நிம்மதி.
1: மன்னித்துக் கொள்ளுங்க, இந்த கதையை தான் நான் தொடர சொல்லிச்சேன். உங்களுடைய கதையை நான் தொடர சொல்லிச்சு. இந்த
2: கதை அதைத்தான் இந்த முனிவர்ட்ட பதிலாக சொல்றேன். முனிவர்ட்ட பதிலாக சொல்றேன், நான் மற்றவைய மதிச்சா நிம்மதி தானா பிறக்கும். அதுதான் இந்த முனிவர்ட்ட பதிலாக சொல்றேன்.
1: நல்லது, இந்த பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா மற்றும் எஸ் ஜே ராஜ்குமாரின் குரலே.

0: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 2892217162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சுதன்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன செய்யறாரண்டா, அந்த பெட்டியத்துக்கு கொண்டு போய் கொஞ்ச நேரம் படுத்து பாத்துருப்பார். நித்திர வரையில பாம்பு கீழே கிடக்குது, என்ன செய்ய முடியாது? கொஞ்ச நேரம் ஜோதி போட்டு என்ன செய்யறாரண்டா, அந்த அரையண்டா அந்த குடில் தானே, முனிவரண்டா குடில் தானே, அதுல படுக்கான விட்டுருப்பாரு. அப்ப அந்த குடிலிருந்த படலையை திறந்து மெல்லமா அதுக்கு வெளியில வச்சிட்டு பாம்பு பட்டிய, நான் நிலத்துல கிடந்து நித்திரம் உண்டாலும் கொள்ளுவேன் தவிர இந்த பாம்பு பட்டிக்கு மேல கிடந்து நித்திரம் உள்ள மாட்டேன். அதுக்கு வெளியில வச்சு போட்டு சில வழியில அதை பாதுகாப்பா திறந்து விடலாமண்டா வெள்ள மாத்திறந்து போட்டு உள்ளு கோடியந்து படலைய பூட்டி போட்டு படுத்துருவேன். நல்ல குரட்டி அடிஞ்சு நித்திரம் ஒண்ணு கேக்கலாம். முனிவர் வந்து எழுப்புவார். எழுப்பி என்னடா அங்க பாம்பு, அதோட கிடந்து என்னால நித்திரம் உள்ள முடியல, நான் அதை தூக்கிண்டே வெளியில இறங்கி
1: போட்டேன்.
2: இது இதுதான்டா உனக்கு தெரிய வேண்டிய பதில். அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உனக்கோ ஏதோ ஒன்று சிக்கல் கொடுக்குதுண்டா, அதை தூக்கி வெளியில எறிஞ்சு போட்டு நிம்மதியாக கிடந்து நித்திரோடு. இதுதான் முனிவர் சொல்லி இருக்கக்கூடிய பதிலாக இருக்கும். ஆனால் நான் இப்ப கேட்க போற பாட்டு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் என்றா, சொல்லுதல் யாருக்கும் வழிதான், அறிது சொல்லிய வண்ணம் செயல். நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் தெரியுமோ, பாம்பு பெட்டிக்குள்ள உடம்பிட இல்லை, அத உடம்பெல்லாம் பரவ விட்டு போட்டு பாம்பே வடிக்கிட்டு போறேன்னு சொன்னாலும் இல்ல இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொல்லி சொல்ற நிலைமையிலதான் நாங்கள் இருக்கிறோம். இப்ப இந்த பாட்டு வந்து எனக்கு கருத்தம்மா படத்துல இருந்து போராளை பொண்ணு தாய், இது எனக்கு நான் மறந்து துளைக்க வேண்டிய ஒரு ஆள் முதல் முதல் எனக்கு அடிச்சு தந்த கேசட்ல வந்த பாட்டு. நான் ஹொங்கொங்கில இருக்கைகள குளிர், இந்த மாதிரி குளிர், இந்த குளிர் தான் நினைவுபடுத்தினேன். இந்த குளிருக்குல புட்டா விற்கிற சூட்டுல நாங்கள் இருந்து கொண்டிருக்கைகள, இது ஒரு சூடான இடத்தின் பாட்டு. இந்த கருத்தம்மா இந்த பாட்டு பாடுறது வெக்கை வெக்கைக்குல பாடுற பாட்டு. அத இன்னும் கேட்டு ரசிக்கிறவன்டா யோசிச்சு பாருங்களேன், பாம்புகளை தர விட்டு போட்டு அதே பட அதே கெசட்ல வந்த முதலாவது பாட்டு தான் கண்ணாளனை எனது கண்ணனேற்றோடு காணவில்லை, அது நான் அடிக்கடி நினைவில் பாடுறது, அது இன்றைக்கு கண்ணச்சினா பாட்டை மாத்திட்டேன். நன்றி, வணக்கம்.
1: நல்லது, நன்றி. இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் உண்ணிமேனன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கான அழகான கதைகள் கொடுத்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு சீடன் ஒருவன் ஒரு முனிவரிடம் சென்று, சுவாமி, எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போதுமே ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னானான். அதை கேட்டு அந்த முனிவர் வந்து இந்த சீடனுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்தாராம். நினைத்த முனிவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு பாம்பை வைத்தாராம். அந்த பெட்டியின் மேல் ஒரு தலையணையை வைத்து, இன்று இரவு நீ இங்கேயே படுத்து தூங்கு என்று சொன்னாராம். இதை கேட்டு அந்த சீடன் என்ன செய்திருப்பான் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேர்களுக்கு மிக்க நன்றி. அந்த சீடன் என்ன செய்தான் என்றால், அவனும் அங்கேயே படுத்து தூங்கி விட்டானான். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இரவு முழுவதும் வந்து அவன் நிம்மதியாக தூங்கினான். காலையில் எழுந்ததும் அந்த முனிவர் அந்த தலைக்கு அடியில் வைத்திருந்த அந்த பெட்டியை எடுத்து திறந்து காட்டினாராம். அவனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்ததாம். காரணம், பெட்டியின் உள்ளே பாம்பும் இருந்ததாம். பிறகு அந்த முனிவர் என்ன செய்தார் என்றால், சிரித்து கொண்டே சொன்னாராம், பாம்பு இருந்தது தெரியாததால் தான் நீ வந்து நிம்மதியாக தூங்கினாய். அதுவே பாம்பு இருந்தது தெரிந்தால் உன்னால் தூங்க முடியுமா என்று கேட்டாராம். இது போல தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்றால் எங்களுடைய மனம் வந்து நிம்மதியாக இருக்காது. சில விஷயங்களை நாங்கள் அப்படியே விட்டு விடுவதும் தான் நமக்கு அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தரும் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

கடந்த சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162922459.

0: வணக்கம் நேர்களே, டிவிஐயின் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சஹானா விஸ்வநாதன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம்.
1: வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராம் பாலசுப்ரமணியன். இன்னைக்கு சஹானாவோட மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தொகை இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிவிஐ ஹெச்டி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது. ஆல்சோ சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி ரேடியோலையும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் பேஜ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமானது சஹானா கால், ரைட்? ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. மீண்டும் சொல்கிறேன், 416-292-4059. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிவேஷன் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஏன்னா அடுத்த 1.5 மணி நேரம் உங்களோட நாங்கள் இணைய போகிறோம் இசை மூலமாக. ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அண்டு கால் பண்ண ஒரு பாட்டு முடிகிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸ் முன்னாடி கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைனில் காத்திருப்பீங்க, நாங்கள் பாட்டு முடிக்கிறதுக்கும் நீங்கள் எங்களோட பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் வரும். ஸோ அந்த போஸ்டரோட ஆன்சரும் நீங்கள் சொல்லலாம். அண்ட் குறிப்பு, இந்த போஸ்டருக்கும் நாங்கள் பாடுற பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஓகேவா? அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஸோ அந்த போஸ்டர் ஒரு தனி, நாங்கள் கொடுக்க போகிற ஹிண்ட்டும் தனி. ஸோ அதுக்கும் நீங்கள் உங்களால் முயற்சி எடுக்கலாம், பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட கெஸஸ் எங்களுக்கு சொல்லலாம். அது கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கைத்தட்டுவோம். ஸோ கண்டிப்பாக ஷோ பாருங்கள். ரொம்ப நிறையா நல்ல நல்ல சாங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் சஹானா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான சிங்கர் கனடாவில். அண்ட் அவங்களோட பாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அண்ட் ஸோ கண்டிப்பாக நிறைய பாட்டு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் பிஃபோர் வி கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் சாங், நான் உங்களுக்கு வந்து செகண்ட் பாட்டோட க்ளூ கொடுத்துடலாமா? ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு பழைய சாங்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு பாட்டு. அண்ட் மியூசிக் டைரக்டர் தமன். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்ட் சந்தானம் ஒரு பிளாக் ஒரு ஃப்ளாஷ்பேக் அண்ட் ஆல்சோ கரண்ட் காமெடியில் சூப்பராக கலக்கியிருப்பாங்க. அண்ட் காஜல் அகர்வால் ஹீரோயின். ஸோ நான் நினைக்கிறேன் நிறையா கீ கொடுத்துட்டேன். ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு சாங். அண்ட் பாடினது வந்து விஜய் யேசுதாஸ் ஸோ கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எங்களோட பேசுங்கள். அண்ட் ரிமெம்பர் 30 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸ் முன்னாடி கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் முதல்ல போக போகிறது ரஜினிகாந்த் சார் பாட்டு ஒரு பாட்டு,